0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 31 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 நாள், சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. மங்கள இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இனி தொடர்வது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7:00 சூழல் விளக்கு சென்னை அஞ்சல். 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 நம்ம மெட்ராஸ். 387 நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் ம கார்த்திக் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சல். இதில் மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு ஆர் ராகுல் அவர்களின் வயலின். மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ் பாலாஜி மற்றும் சாய்ராம் அவர்கள் மோர்சிங். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சல். இதில் தேனாம்பேட்டை பி கே எம் ரவி அவர்கள் நாகேஸ்வரம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 3:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 பெருமை மிகு பாரதம் தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உரை சித்திரம் எழுதியவர் டி சசிகலா அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 3:45 மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு மாலை 5:27 ஆரம்பமாகும். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக குரல் அமுதம் கேட்கலாம். மாலை 5:30 மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 8:30 இசை மஞ்சரி. இதில் கே ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 8:45 ஆங்கில மொழி நிகழ்ச்சி த யூனிவர்ஸ் அன்பிளக்டு பகுதி 2 இந்திய வான்வெளி மற்றும் மன் கி பாத் வாரத்தை முன்னிட்டு வானியற்பியல் உறுப்பினர் மற்றும் ஆர்வலர் ஸ்ரீ வி தினேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இதில் ஸ்ரேயாஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான்

0: ஒருவன் வேண்டி பெற வேண்டியது பிறக்காமல் இருப்பதைத்தான். பிற எந்த பொருளையும் வேண்டாம் என்று ஒதுக்கினால் அது தானே வந்து சேரும். குறள் எண் 362 அதிகாரம் அவா அறுத்தல்.
1: வேண்டும் கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும்.
0: ஒருவன் வேண்டி பெற வேண்டியது பிறக்காமல் இருப்பதைத்தான். பிற எந்த பொருளையும் வேண்டாம் என்று ஒதுக்கினால் அது தானே வந்து சேரும். குறள் எண் 362 அதிகாரம் அவா அறுத்தல்.

0: பண்ணணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
4: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
3: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணலை.
4: அதுக்கு என்னமா பண்ணுறது?
3: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
4: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
3: வெப்ப அலை வீச போகுது. ஒன்று நிற்காம மழை பெய்யும், இல்லை வெயில் வாட்டி வதைக்கும்.
4: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்ணுறது?
3: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
4: அதுக்கு
3: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
4: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி மதுரை.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கான் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஹலோ, யாருப்பா பேசுறது?
5: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
4: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
5: நீங்க செல்லம்மா தானே?
4: நான் தான் செல்லம்மா, என்னவா?
5: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
4: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
5: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
4: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 100,000 ரூபாய் இப்போயா கொடுப்பீங்களா, பெட்டியில் கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்கில் போடுவீங்களா, இல்லை நானே நேரில் வரணுமா சொல்லுதாயி?
5: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்ருவோம்.
4: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துதாயி, நிறைய செலவு இருக்குது.
5: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100,000 ரூபாயை நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்ருவோம்.
4: ஆத்தடி ஆத்தே, பார்த்தாயே 10,000 ரூபாய் ஏற்கிறேன்ல, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்க, காசை கொடுதாயே விட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு உடனே ஃபோன் பண்ணுறேன். என்ன
5: பாட்டி? பாட்டி
6: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக.
7: தான் வீக்குறானா?

0: கிறார் முனைவர் சா செந்தலாண்டவன் அவர்கள்.
1: மானம் என்பது மாந்த பிறப்பிற்குரிய மாண்புகளில் ஒன்றான தன்மதிப்பாகும். அது ஒருபோதும் தன் நிலைமையிலிருந்து தாழாமையும் தெய்வகதியால் தாழ்வு வந்தபோது வாழாமையுமாகும். எந்நிலையிலும் தளராத மனத்தின்மை உடைமையால் மானம் பேராண்மை என்றும் பேசப்படும். இதனை திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்றார். மேலும் நாலடியாரில் வரும் கருத்தும் மானத்தை சிறப்பித்து கூறும். எரிமண்டி காணத்தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம் என்பன அவ்வரிகள். சங்ககாலத்து சேரவேந்தருள் சேரமான் கணக்கால் இரும்பொறை மிக்க போர்வன்மையும் பெரும்படையும் பெருமையும் உடையவன். இரும்பொறையின் காலத்தில் சோழ நாட்டில் சோழன் செங்கனான் ஆட்சி புரிந்தான். கால ஓட்டத்தில் சேரமான் கணக்கால் இரும்பொறைக்கும் சோழன் கோச்செங்கனானுக்கும் எவ்வகையிலோ பகைமை உண்டாகிவிட்டது. செங்கனான் பெரும்படை கொண்டு பாண்டி நாடு கடந்து குட்டநாட்டு கழுமலம் என்னும் ஊரை வளைத்து கொண்டு போர் செய்தான். கணக்கால் இரும்பொறையும் சளைக்காமல் போர் செய்தான். ஒத்த வீரமுடைய இருவர் போரிட்டால் என்னென்ன நிகழுமோ அத்தனையும் நிகழ்ந்தன. இறுதியில் போர்ப்புறத்திலே செங்கனான் இரும்பொறையை வென்று கைப்பற்றி கால் விளங்கிட்டு கொண்டு வந்து குடவாயிற்கோட்டத்தில் சிறையில் அடைத்தான். சேரநாட்டில் வாழ்ந்த பொய்கையார் என்ற நல்லிசைப்புலவர் சேரமான்பால் பேரன்புடையவர். இரும்புறையை திரளரும் தானே புறையன் என்று சிறப்பித்து பாடியவர். சேரமான் சோழன் செங்கனானுக்கு தோற்று குடவாயிற்கோட்டத்தில் சிறைப்பட்டுள்ளான் என்ற செய்தி அறிந்து மிகவும் துன்பப்பட்டார். சேரமான் என்னாவானோ என்று அஞ்சி விரைந்து சோழ நாடு அடைந்து மன்னன் செங்கனானை கண்டார். புலவர் பொய்கையாரின் புகழை அறிந்திருந்த மன்னன் சிறப்பாக அவரை வரவேற்று மகிழ்ந்தான். புலவர் களவழி நாற்பது என்ற நூலை இயற்றிருந்ததை சோழனிடம் வழங்கினார். சோழன் பொன்னும் பொருளும் தர முயன்றபோது இத்தகைய பரிசில் வேண்டி நான் வரவில்லை. சேர நாட்டில் அரசு காவல் இல்லாமல் துன்பப்படும் மக்களுக்காக சேர நாட்டு வேந்தன் கணக்கால் இரும்புறையை பெறுதலைக் காட்டிலும் யான் எதுவும் விரும்பவில்லை. ஆதலின் அவனையே எனக்கு தருகை என்றார். அவரது ஆழமான அன்பினைக் கண்டு வியந்து அவ்வாறே ஆகட்டும் என்று சேரமானை சிறைவீடு செய்ய ஆணை பிறப்பித்தான். செங்கனானது சிறைவீட்டு ஆணை உறையூரிலிருந்து குடவாயிற்கோட்டம் சென்று சேரும் முன் அங்கே வேறொன்று நிகழ்ந்துவிட்டது. சிறையிலிருந்த சேரமான் சிறைக்காவலர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் தரக் கோரினான். அவர்களோ சேரனது வேண்டுகோளை மதிக்காமல் காலந்தாழ்த்தி தண்ணீர் கொண்டு வந்து தந்தனர். அந்த நீரை அருந்தாமல் கையில் வைத்து கொண்டே இருந்தான் சேரன். அவர்களது செயல் சேரனுக்கு பெருந்துன்பம் விளைத்தது. அவனது மனம் பற்பல எண்ணி சுழன்றது. வீரமும் மானமும் வீறு கொண்டு எழுந்தன. ஓர் ஓலை நறுக்கெடுத்து குழவீரப்பினும் உண்தடி பிறப்பினும் என்று தொடங்கி இன்முறோ இவ்வுலகத்தானே என்ற பாட்டை எழுதி முடித்தான். மன்னர்குடியிலே குழந்தை இறந்து பிறந்தாலும் அவற்றை வாளால் கீறியே புதைப்பர். பகைவரது வாளால் சாவாது போயினேன் என்றும் சங்கிலியால் நாய்போலக் கட்டி வைத்து துன்புறுத்தி சிறையில் இட்டனரே என்றும் சிறைக்காவலர் உதவியால் காலந்தாழ்த்து வந்த தண்ணீரை இறந்து உண்ணமாட்டேன் என்றும் மன வலிமையின்றி வேட்கை தாளாது என்னைப் போல தாமே இறந்து உண்பவரையும் இவ்வுலகில் அரசரெனப் போற்றிக் கொள்வார்களோ என்பது அப்பாடலின் கருத்து. சேரமான் அரசர்களுக்கு மானத்தின் மிக்க அரணும் பொருளும் இன்பமும் இல்லை என்று கூறி கண்களில் கண்ணீர் ஆறாகப் பெருக உடல் ஒருபால் நடுங்கித் துடிக்க அவன் உயிரும் அவன் உடலை விட்டு நீங்கி எங்கோ ஒளிந்து போயிற்று. சிறிது நேரத்தில் புலவர் பொய்கையாரும் அதிகாரிகளும் வந்து பார்க்க சேரமான் உயிர் நீங்கிய நிலையில் உறங்குவது போல கிடந்தான். சேரமானின் பாடலையும் அவனது உடலையும் கண்ட பொய்கையார் மானம் போற்றிய மன்னனே என்று பீரிட்டு அழுதார். அவன் பாடலை எதிர்காலம் அறிய பாதுகாத்து வைத்தார். சேரமான் புகழ் ஓங்குக.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: நேரம் காலை 6:15 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ.

நேரம் காலை 6:27. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஒலித்து கொண்டிருக்கிறது. பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

வேண்டும் ஐயா, எங்கள் அண்ணல் நீங்கிட வேண்டும் ஐயா. அருள்மழையை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அண்ணல் நீங்கிட வேண்டும் ஐயா. உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் கண்ட துயரங்கள் போதும் ஐயா.

நேரம் காலை 6:30 நேரில் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது பக்தி மாலை நிகழ்ச்சியில். மீண்டும் பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 6:15 அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 9 கிலோஹெர்ட்ஸ். பராபவ வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை மாவட்ட விவசாயிகளுக்கான இம்மாதத்திற்கான குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே விவசாய பெருமக்கள் இந்த கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளை, 100% மானியத்தில் உயர் ரக பருப்பு விதை உற்பத்தி மற்றும் கொள்முதல் செயல் விளக்கத்திடல் அமைத்திட விருப்பமுள்ள விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். 2025 தொடங்கி 2026 முதல் 2030 தொடங்கி 31 வரை பயிர் உற்பத்தி அதிகரிப்பு, பயிர் வகை சாகுபடி பரப்பு விரிவாக்கம் போன்றவற்றில் முழு கவனம் செலுத்தி பயிர் உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்திற்கு உளுந்து மற்றும் பாசிப்பயிறு வகைகளில் இத்திட்டம் செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய கூறான சான்று விதை விநியோகம், அதாவது 8 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. இந்த விநியோகத்தின் மூலம் குவிண்டாலுக்கு ரூபாய் 6000 வீதம், மானியத்தில் விவசாயிகளுக்கு 4000 குவிண்டால் உயர் ரக விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. ரூபாய் 10000 மதிப்புள்ள செயல்விளக்க திடல் அமைப்பதற்கு தேவையான இடுபொருட்கள், அதாவது விதை, உயிர் உரங்கள், நுண்ணூட்ட உரம், பயிர் பாதுகாப்பு மருந்துகள் விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் உழவன் செயலி மூலம் பதிவு செய்தோ அல்லது தங்கள் பகுதி ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களை தொடர்பு கொண்டோ பயன்பெறலாம். அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பயன்பெற்று பயிர் உற்பத்தியில் தன்னிறைவு அடையலாம் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஆகஸ்ட் மாதத்திற்கான பயிற்சிகள் இலவசமாக வழங்க இருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை பாலிலிருந்து மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற இருக்கின்றது. பதிவு செய்த விவசாயிகள் அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். பயிற்சிக்கான நேரம் காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். இவ்வாறு பிள்ளையார்பட்டி உழவர் பயிற்சி மைய பஞ்சாப் நேஷனல் வங்கி இயக்குநர் தெரிவிக்கின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: பருத்தி நடவு அப்படின்றப்ப முதல்ல நம்ம பருத்திக்கு என்ன பண்ணணும்?
3: உழவு, ரெண்டாவது உரம், களை எடுப்பு, இப்படி வச்சுக்கிட்டே வர்றோம். வச்சுக்கிட்டே வர்ற போதுல மருந்து அடிக்கணும்.
2: இப்போ உழவு போடணும்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ உழவு எத்தனை உழவு போடணும்? புழுதி உழவு போடணுமா, தொழில் உழவு போடணுமா?
3: புழுதி உழவு 4 உழவு உழுகணும். அப்புறம் பாறு போடணும். பாறு போட்டு அப்புறம் விதையை வாங்கி வந்து நடணும். நட்டு செடி வந்தப்பட்டாலும் களை எடுக்கணும். களை எடுக்கிற போதில் களை எடுத்து ஒரு உரம் கொடுக்கணும். உரம் கொடுத்து அப்புறம் மருந்து அடிக்கணும்.
2: இப்போ விதை வாங்கிட்டு வந்தாச்சு, பார் போட்டாச்சு, நடவு நட்டாச்சு, எத்தனை நாள் அது முளைப்புக்கு வரும்?
3: கரெக்டாக 8 நாள் 10 நாள் ஆகும்.
2: இப்போ 8 நாள் 10 நாளில் முளைப்பு வந்துடுது.
3: முளைப்பு வந்துடும்.
2: இப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து விதை நேர்த்தி பண்ணுவீங்களா, ஊற வச்சு எதுவும் விதையை நீங்கள் பாவுவீங்களா, எப்படி விதை வந்து பாவுவீங்க?
3: பாவுற போதில் விதையை வந்து வாங்கி வந்து சாணியை போட்டு பிணைஞ்சி காய வச்சு அப்புறமேலுக்கு ஊண்ணணும். ஊண்டி தேவை முளைக்கும், 10 நாள் ஆகும்.
2: இந்த சாணியில் போட்டு பிரட்டி எடுக்கிறது வந்து நம்ம எத்தனை நாளில் நம்ம பிரட்டி எடுத்து ஊற வைக்கணும்?
3: 1-2 மணி நேரம் காஞ்சா போதும். ஊற வச்சு அது பசரி 2 மணி நேரம் காஞ்சா போயிடும்.
2: இப்போ 2 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கே நம்ம வந்து விதப்பு விதைச்சிடலாமா?
3: விதைச்சிடலாம். அன்னைக்கே ஊண்டிடணும். தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே ஊண்டணும். ஊண்டி 10 நாள் சென்று தான் விதை முளைக்கும். 5ஆம் நாள் முதல் முதல் கண்டு ஒன்று தெரியும். 6ஆம் நாள் 7ஆம் நாள் 8ஆம் நாள் 9ஆம் நாள் 10ஆம் நாளுக்குள்ளே பூரா கண்டு வெளியேறிடும். அதுதான் கணக்கு.
2: இப்போ 10 நாளுக்கு அப்புறம் வந்து நமக்கு கண்டு வெளியேறிடுது. இப்போ கண்டு வெளியேறினதுக்கப்புறம் அடுத்தாப்பில் எத்தனை நாளில் உயரம் வரும்?
3: 15 நாள் 20 நாள் கழித்து களையை வெட்டணும். களையை வெட்டி ஒரு உரம், நம்மளுக்கு எந்த உரம் ஒப்புதோ அந்த உரத்தை வாங்கி போடலாம். டிஏபி வாங்கி போடலாம், காம்பளிஸ்ட்டு வாங்கி போடலாம், யூரியா போடலாம், அது உரம் செய்யலாம்.
2: இப்போ நம்ம எந்த உரம் போடணும் அப்படின்ற ஒரு வரையறை இருக்குல்ல, அப்படி போடாமல் நீங்கள்

0: எந்த உரம் வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? இப்போ யூரியாலாம் போட்டால் நிறைய கொலை தான் தள்ளும் அப்படின்றாங்க. பூக்குறது காய்க்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ டிஏபி போட்டால் பூக்குறது காய்க்கிறது கூடும் அப்படித்தானே?
1: முதல்ல வந்து கண்டை வெளியே இருக்காண்டி தான் யூரியா கொஞ்சமாக போடணும். 15 கிலோவோ 20 கிலோவோ இடத்துக்கு தகுந்து ஏக்கருக்கு ஒரு மூடை யூரியா போடணும். அப்போ போட்ட மகன் கண்டு விசுக்குன்னு வெளியேறி வந்துடும், வளர்ந்து வந்துடும், கலகல கல கல கல கலன்னு வந்துடும். அந்த வரட்டாலே அந்த முதல் களை எடுத்த உடனே அந்த உரம் போடுறது. ரெண்டாவது வந்து நம்ம காம்பலிஸ்ட்டு, காம்பலிஸ்ட்டு போட்டாலும் போடலாம், 20க்கு 20 டிஎப்பியும் போடலாம். எத்தனையோ வகை உரம் இருக்குது. நம்ம வயக்காட்டுக்கு எந்த உரம் பிடிக்குதோ அந்த உரத்தை தான் போடணும். எங்களுக்கு வந்து பெரும்பாலும் டிஏபியும் காம்பலிஸ்ட்டும் தான் அதிகமாக பிடிக்கும். அப்புறம் மற்றதெல்லாம் போட்டால் பிடிக்காது. யூரியா வந்து சிறுத்து தான் போடணும். காய் பிடிக்கிறதுட்டிக்கும் டிஏபி போட்ட மகன் காய் பிடிச்சிடும். ரெண்டாங்களை வெட்டி தான் அந்த டிஏபியை போடணும். முதல் களைக்கு வந்து கம்மியாக தான் போடணும். அதே போல் மருந்து முதல் வந்தால் மூணாசல், மூணாசல் முதல்ல மூணாசல் தான் கொடுப்பாங்க. நாங்கள் வாங்குகிற கடையில் மோனாசில் அதுக்கான பவுடருக ஒரு 2-3 வாங்க பவுடரு கொடுப்பாங்க. அதை அடித்த உடனே கண்டு தள தளதளன்னு வந்துடும். ரெண்டாங்களை வெட்டி மருந்து வந்து இதே மருந்து தான் கொடுப்பாங்க. காய்க்கு வந்துடும், காய்க்கு வந்து 45 நாள், 3 மாதம். மாசியில் நட்டமாக்கம் பங்குனி கடைசி இல்லை களை வெட்ட வரும். வையாசியில் பலன் எடுத்துடலாம். 3.5 மாதம் கணக்கு. சித்திரையிலே காய் வெடிச்சிடும். வெடித்த உடனே நம்ம பறிக்கிடலாம், பறித்து எடுத்துடலாம்.
0: இப்போ பூக்கிற பருவம் வருது இல்லையா, எத்தனை மாதத்தில் பூக்கும்? 2 மாதம் பூக்குமா இல்லை 40 நாளையில் பூத்துருமா?
1: பங்குனியிலே பூத்துரும். 1.5 மாதம் கடைசி பூ ஆரம்பிச்சிரும். 2வது மாதம் பூக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3வது மாதம் அப்படி இப்படி எல்லாமே மொத்தமாக பூத்துரும். 4வது மாதம் பூரா காயாக போயிடும். 5வது மாதம் நம்ம எடுப்பு எடுத்துடலாம்.
0: சிகிச்சை எதுவும் தாக்குமா?
1: ஆமாம், பூச்சி தாக்கும். அஸ்வினி பூச்சின்னு ஒன்று தாக்கும், வெள்ள கொசு பாக தாக்கும், மேற்கொண்டு வந்து சுரட்டி அடிக்கும். இதுக்கு பூரா அங்கே மருந்து வாங்கிட்டு வருவோம்.
0: இப்போ நீங்கள் போய் கடைகள்லேயே மருந்து வாங்கிடுவீங்களா இல்லை வேளாண் அறிவியல் மையத்தில் போய் நீங்கள் வந்து மருந்து வாங்கிட்டு வருவீங்களா?
1: நாங்கள் வந்து திருமங்குளம் கடைகளில் போய் மருந்து வாங்கிட்டு வருவோம். பூச்சி மருந்து பூரா அங்கே தான் உரமும் வாங்குவோம்.
0: இப்போ வந்து பூச்சி வரும்னு சொன்னீங்க, அந்த மருந்து அடித்தா பூச்சிகள் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எத்தனை முறை வந்து நீங்கள் வந்து மருந்து அடிப்பீங்க? எத்தனை முறை வந்து களை எடுப்பீங்க?
1: 2 முறை களை எடுப்போம். 3 மருந்து அடிப்போம். 3 மருந்து அடிச்சிட்டோமாக்க பலனுக்கு வந்துடும். அப்புறம் வந்து நம்ம பிரியப்பட்டு செய்கிற வேலை. அப்புறம் வந்து களை எடுக்கிறது கிடையாது, புல்லில் பிடுங்கிறது கிடையாது, மருந்து தான். இந்த 3 மருந்து அடிச்சிட்டோமாக்க பலனுக்கு வந்துடும். 4வது மருந்தில் பலன் எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறம் நம்ம திருப்பி இந்த அப்போ மருந்து அடிக்க போகிறோம். அங்கேருந்து வச்சுருக்கோம், அடிக்க போகிறோம். இப்போ யூரியா போட்டு விட்ருக்கோம். முதல்ல வந்து அந்த இது வந்து முடிஞ்சிருச்சு, இனி அந்த உரம் கிடையாது. இனி இது வந்து 2-3 மாதத்துக்கு இந்த யூரியா வச்சு தண்ணி விட்டுருக்கோம்னா இப்போ பூ கெட்டியிருக்கு. இப்போ அந்த மருந்து கொடுத்து விட்ருக்காங்க.
2: பருத்தி சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி எம் வீரணன் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் காலை 6:44. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி தொடர்கிறது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் நெருக்கடிகள் நிலவி வரும் சூழ்நிலையில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச செலாவணி நிதியம் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா எப்போதும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், சுற்றுலாத்துறையால் பெருநகரங்கள் தாண்டி சிறுநகரங்கள் மற்றும் கிராமங்கள், தொலைதூர பகுதிகளும் பொருளாதார வளர்ச்சியடையும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், பொறுப்பான சுற்றுலா முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் முடிந்த பின்னரே நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுக்கு நிதி சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவிக அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நல்லாட்சி ஊழல் தடுப்பு மற்றும் லோக் ஆயுக்தா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுவதைப் போன்று ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊழல் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலை தடுப்பதில் அரசு அலுவலர்களின் பணி முக்கியமானது என்றும் திரு ராம்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒப்பந்த புள்ளியில் 10 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும், குறைந்த விலைப்புள்ளி அளித்த 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி

0: அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டாலும் ஜூன் மாதத்திலிருந்து பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவைக்க அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் விளைவாக மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சினையில் ஒருமித்த கருத்து உருவானால் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் தவிக அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
1: காசநோய் இல்லாத ஊராட்சியாக

0: வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
1: காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல்மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குக்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம். யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. ஸோ பி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதில் டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
0: இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மைசூரில் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டு பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள தினையாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 350 கிலோ போதைப் பொருட்களை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் நெதர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: நேரம் காலை 6:55.
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
5: செந்தலை வாத்து தமிழ்நாட்டில் இருந்ததா? அழகிய வாத்து இனங்களில் செந்தலை வாத்து தற்போது முற்றிலும் அற்றுப்போனதாக கருதப்பட்டாலும் அவை இன்னும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என சிலர் நம்புகின்றனர். ஆண் பறவை இளஞ்சிவப்பு நிறத்தில் தலை, அழகு, கழுத்து ஆகியவற்றை கொண்டது. உடல் கருப்பாகவும் ரெக்கையில் வெள்ளை திட்டும் இருக்கும். பெண் பறவையின் தலை மங்கலான இளஞ்சிவப்பு நிறத்திலும்

0: அழகு பழுப்பு கலந்த இளஞ்சிவப்பு நிறத்திலும் இருக்கும். இவை இந்தியாவின் வடபகுதியில் குறிப்பாக கங்கை நதிக்கு வடக்கிலும் பிரம்மபுத்திரா நதிக்கு மேற்கிலும் அதிகம் தென்பட்டதாக குறிப்புகள் சொல்கின்றன. இந்த பகுதி தற்போதைய பீகார் மாநிலத்தில் உள்ள சில இடங்களில் அமைந்திருக்கின்றன. தென்னிந்தியாவை பொறுத்தவரை அருங்காட்சியகத்தில் பாடம் செய்து வைக்கப்பட்ட பறவைகளும் சில குறிப்புகளும் அவ்வப்போது ஆனால் அரிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் காட்டுகின்றன. இதில் இரண்டு குறிப்புகள் தமிழ்நாட்டில் பதிவு செய்திருப்பதை அறிய முடிகிறது. இந்திய பறவைகளின் தந்தை என போற்றப்படும் ஏஓ கியூவும் ஸ்ட்ரே ஃபெதர்ஸ் இதழிலும் எச் மார்சலுடன் அவர் இணைந்து எழுதிய இந்தியா, மியான்மர், இலங்கை ஆகிய பகுதியிலுள்ள உணவுக்காக வேட்டையாடக்கூடிய பறவைகளை பற்றிய விரிவான தகவல்களை கொண்ட நூலான த கேம் பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா, பர்மா அண்ட் சிலோன் என்னும் நூலிலும் குறிப்பிடுகிறார். முதலாவதாக பழவேற்காடு ஏரியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஓர் இளம் பறவை அவரிடம் உள்ளதாக கியூம் குறிப்பிடுகிறார். இந்த பாடம் செய்யப்பட்ட பறவை உலக புகழ்பெற்ற பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்க ஒருவேளை வாய்ப்பு உண்டு. இரண்டாவது குறிப்பு இந்திய பறவையியலின் முக்கியமான முன்னோடிகளில் ஒருவரான டிசி ஜெட்டான் மதராஸ் சந்தையில் செந்தலை வாத்தினை வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த குறிப்புகளிலிருந்து தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் இந்த பறவை இருந்திருக்கும் என நம்பலாம். செந்தலை வாத்தின் பாடம் செய்யப்பட்ட வடிவம் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்பாகலேன் இங்கிலீஷ் என்பவர் ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து இந்தியா வந்து வாழ்ந்த இயற்கை இயலார் அவர். அவர் இந்திய பறவைகள், தட்டான்கள், வண்ணத்துப்பூச்சிகள் முதலியவற்றை சேகரித்து அருங்காட்சியகங்களுக்கு அளித்தவர். அவற்றை ஓவியமாக தீட்டியும் குறிப்புகளை சேகரித்தும் எழுதியும் வந்துள்ளார். பம்பாய் இயற்கை வரலாற்றுக் கழகத்தின் முக்கிய உறுப்பினர் ஆன அவர் டார்ஜிலிங்கில் இருந்தபோது அங்குள்ள இயற்கை வரலாறு அருங்காட்சியகத்தை புனரமைத்து மேலும் பல உயிரினங்களை பாடம் செய்து அங்கே சேகரித்து வைத்தவர். டார்ஜிலிங் இயற்கை வரலாற்றுக் கழக இதழை ஆரம்பித்து அதன் ஆசிரியராக இருந்தவர். எனினும் ஓய்வு பெற்றவுடன் குடும்பத்துடன் அவர் ஊட்டிக்கு குடிபெயர்ந்தார். அவரது மறைவுக்கு பின் அவரது மனைவி சிபில் டோரத்தி ஹன் தங்களிடம் இருந்த சேகரிப்பை சென்னை அருங்காட்சியகத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். பாடம் செய்யப்பட்ட அந்த இரண்டு செந்தலை வாத்துகளும் அப்படி வந்தவைதான். சார்லஸ் இங்கிலீஷ் பீகாரில் இருந்தபோது 1903 முதல் 1935 வரை 8 செந்தலை வாத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறார். 1954 சென்னை அருங்காட்சியகத்துக்கு 2 பாடம் செய்யப்பட்ட செந்தலை வாத்துக்கள் கொண்டு வரப்பட்டன. இவை இரண்டும் பகானி என்னும் இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்டவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது குறிப்பின்படி கடைசியாக சேகரித்தது ஓர் ஆண் செந்தலை வாத்து. ஆனால் அதற்கு முன்பு 7 ஏப்ரல் 1923 சேகரிக்கப்பட்டு பாடம் செய்யப்பட்ட ஆண் பெண் செந்தலை வாத்துக்கள் அமெரிக்காவில் உள்ள ஏபி பாடி அருங்காட்சியகத்தில் உள்ளன. ஒளிப்படங்கள் இல்லாத காலத்தில் பறவைகள் பற்றிய தகவல்களையும் அவற்றின் பல்வேறு பண்புகளையும் அறிந்து கொள்ள அவற்றை பிடித்து பாடம் செய்து வைத்தனர். பாடம் செய்து வைத்து அவற்றின் உடலில் எந்தெந்த சிறகுகள் என்னென்ன நிறங்கள் உள்ளன என்பதை ஓவியமாக தீட்டி கொண்டு அதுபோலவே மற்ற பறவைகளிடமிருந்து இனம் பிரித்து அடையாளம் கண்டுகொண்டனர். இந்த விவரமான வரைபடங்களே பின்னாள்களில் ஏன் இன்னும் கூட பறவைகளின் கறி கையேடுகள் தயாரிக்க பயன்படுகின்றன. இந்த பாடம் செய்யப்பட்ட முட்டைகளும் பஞ்சடைக்கப்பட்ட பறவைகளின் உடல்களும் இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல அருங்காட்சியகத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்க இருக்கும் செய்தி கட்டுரை பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: சுதந்திர தினம் என்பது மற்றும் ஒரு கொண்டாட்டமோ ஒரு நாள் கடைபிடித்து மறந்து விடுகிற பண்டிகையோ அல்ல. அது ஒரு தலைமுறை தன் பொறுப்புகளையும் கடமைகளையும் கனவுகளையும் இன்னொரு தலைமுறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு. இரு நூற்றாண்டுகள் அந்நியரின் பிடியில் சிக்கி தவித்து பல நூறு பேரின் உயிர் தியாகத்தாலும் போராட்டங்களாலும் விடுதலை பெற்ற இந்தியா தனது சுதந்திர நூற்றாண்டை நெருங்கப் போகிற தருணம். இப்போது நாம் மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒருங்கிணைந்து தேசத்தை மேலும் பல கட்டங்களுக்கு முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு உள்ளது. இந்த பொறுப்புணர்வைத்தான் பிரதமரின் 80வது சுதந்திர தின உரை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டுகிறது. நாடு முழுவதும் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.

இதையொட்டி தில்லி செங்கோட்டையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி தொடர்ச்சியாக தனது 13வது சுதந்திர தின உரையை ஆற்றினார். தில்லி செங்கோட்டையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சுதந்திர தின விழாவின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அணியும் தலைப்பாகைகள் அவரது தனித்துவமான அடையாளமாக மாறிவிட்டன. சுதந்திர தினத்தன்று பிரதமர் அணியும் தலைப்பாகைகளே தேசத்தின் ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் குறிக்கும் வகையில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் இந்த சூழலில் இந்த சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் ஆற்றிய உரை அதற்கு பல மடங்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இன்று ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி, ஒவ்வொருவர் மனதிலும் தேசிய கொடி உள்ளது. இந்த சுதந்திர தினத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்தி மற்றும் அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் புரட்சியாளர்களுக்கு நான் எனது அஞ்சலியை செலுத்துகிறேன். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். சுதந்திரத்திற்கு பிறகு செங்கோட்டையின் கொத்தளத்திலிருந்து வந்தே மாதரம் பாடல் எதிரொலிக்கும் தருணம் இது. புதிய தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு தேசம் உற்சாகத்துடனும் ஆர்வமுடனும் முன்னேறி வருகிறது என்று பெருமிதத்தோடு தெரிவித்த பிரதமர், 2047 வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற பெரிய கனவை இந்தியா கொண்டுள்ளது. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு வளர்ந்த நாடாக மாற தீர்மானிக்கும் போது அது நமது துணிச்சலின் அடையாளமாக அமைகிறது. உலகம் நம்மை மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறது. கடந்த 12 பாதுகாப்பு துறை உற்பத்தி 4 மடங்கும், கதர் மற்றும் கிராம தொழில்துறை உற்பத்தி 5 மடங்கும், மின்னணு சாதன உற்பத்தி 7 மடங்கும் அதிகரித்துள்ளன. செல்போன் உற்பத்தி 33%, டிஜிட்டல் பரிவர்த்தனை 100% வளர்ச்சியடைந்துள்ளன. சிறிய கனவுகள் இனி போதாது, நாம் பெரிய கனவுகளை காண வேண்டும். ஏனெனில் பெரிய கனவுகள் நமது சிந்தனையை விரிவுபடுத்தி நமது தொலைநோக்கு பார்வையின் எல்லையை அகலமாக்குகின்றன. நமது உறுதிப்பாடு அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். உறுதிப்பாடு உறுதியாக இருக்கும்போது சிரமங்கள் மற்றும் பேரிடர்களுக்கு மத்தியிலும் கூட முன்னேறுவதற்கான வழியை உருவாக்கும் திறன் இயல்பாகவே உருவாகிறது என்று சூளுரைத்தார் பிரதமர். சுதந்திரம் அடைந்து 100 நிறைவடையும் போது, அதாவது 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதே நமது தொலைநோக்கு பார்வை. நாம் அதை அடைய வேண்டும். நமது 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியாலும் அயராத உழைப்பு மனப்பான்மையாலும் இந்த இலக்கு எட்டப்படும். பிரதமர் நமது கடந்த கால நிலையையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அவற்றோடு ஒப்பிடும்போது இன்று நாம் பெற்றுள்ள வளர்ச்சியும் கடந்து வந்திருக்கிற தூரமும் உள்ளங்கை நெல்லிக்கனியாக விளங்கும். நாடு சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரம் பல கனவுகளுடன் கூடியதாக இருந்தது. இருப்பினும் நம்மால் போதுமான வேகத்தையோ அல்லது உத்வேகத்தையோ பெற முடியவில்லை. கடந்த 12 இந்தியா புதிய உத்வேகத்தை பெற்றுள்ளது. நாம் மிக வேகமாக முன்னேறி வருகிறோம். நமது 140 கோடி மக்களின் உறுதிப்பாடு எத்தகையது என்றால், நமது கூட்டு தீர்மானத்தையும் திறனையும் இனி எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சாமானிய மக்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு இதே தீவிரத்துடன் பணியாற்றியுள்ளது. முன்பை விட சராசரியாக 15 மடங்கு வேகத்தில் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை வழங்கியுள்ளோம். முந்தைய ஆண்டு வேகத்தை விட 6 மடங்கு வேகத்தில் சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏழைகளுக்கான கழிப்பறைகளை 4 மடங்கு வேகத்திலும், பின்தங்கிய பிரிவினருக்கு வீடுகளை 3 மடங்கு வேகத்திலும் கட்டி கொடுத்துள்ளோம். நிர்வாகத்திலும் நாடு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 1000 விதிமுறைகள் நடைமுறைகள் நீக்கப்பட்டுள்ளன. காலாவதியான 100 சட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளன. நவீன உள்கட்டமைப்பை உருவாக்க மெட்ரோ ரயில் வலைப்பின்னல்களை விரிவுபடுத்தினோம். பொது போக்குவரத்து அமைப்பை வலுப்படுத்தினோம். இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட வேகம் மற்றும் அளவு ஆகியவை சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக காணப்பட்ட ஒரு மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன. இவை அனைத்தும் கடந்த 10 நிகழ்ந்தவை. பிரதமரின் உரையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களில் ஒன்று சப்த தாரா என்ற 7 திசைகள் சார்ந்த வளர்ச்சி பார்வை. உற்பத்தி, விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை, உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, பசுமை மற்றும் நீல பொருளாதாரம், இந்தியாவின் மின்சக்தி ஆகிய 7 துறைகளில் இந்தியா புதிய உயரத்தை அடைய வேண்டும் என்பதே இதன் நோக்கம். இந்தியாவை வெறும் உலக சந்தையாக வைத்திருக்காமல்

0: உலகத்திற்கான உற்பத்தி மற்றும் புதுமை மையமாக மாற்ற வேண்டும் என்பது இதில் முக்கியமான கருத்து. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், விண்வெளி, ரொபாட்டிக்ஸ், தரவு மையங்கள் போன்ற துறைகளில் இந்தியா முன்னணி நாடாக வேண்டும் என்ற தனது இலக்கை சுதந்திர தின உரையில் முன்வைத்தார் பிரதமர். இந்தியாவை வெறும் உலக சந்தையாக வைத்திருக்காமல் உலகத்திற்கான உற்பத்தி மற்றும் புதுமை மையமாக மாற்ற வேண்டும் என்பதே பிரதமரின் கனவு. இந்தியாவின் மிகப்பெரிய பலம் அதன் இளைஞர்கள். அதனால் நாட்டின் எதிர்காலத்தை இளைஞர்களின் திறனுடன் இணைப்பது பிரதமரின் உரையில் முக்கியமான அம்சமாக இருந்தது. மேலும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தனது உரையில் அவர் அழைப்பு விடுத்தார். பெண் முன்னேற்றம் என்பது பெண்களுக்கான தனிப்பட்ட திட்டம் அல்ல, அது குடும்பத்தின், கிராமத்தின் பொருளாதார முன்னேற்றத்துடன் நேரடியாக தொடர்புடையது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது என்ற அடையாளம் உலக சந்தையில் தரத்திற்கான அடையாளமாக மாற வேண்டும் என்பதும் பிரதமர் உரையின் முக்கியமான செய்தியாக இருந்தது. உற்பத்தியில் அளவு மட்டுமல்ல, தரம், போட்டி திறன், நம்பகத்தன்மை ஆகியவை முக்கியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்திய நிறுவனங்கள் உலகின் முன்னணி நிறுவனங்களுடன் போட்டியிட வேண்டும், இந்திய தயாரிப்புகள் உலக அளவில் அடையாளம் பெற வேண்டும் என்பதே பிரதமரின் இந்த பார்வை. விவசாயத்தையும் ஏற்றுமதியையும் இணைப்பது மற்றொரு முக்கியமான இலக்கு. சிறுதானியங்கள், மசாலா பொருட்கள், பழங்கள், மலர்கள் போன்ற இந்தியாவின் பாரம்பரிய வேளாண் பொருட்களை உலகளாவிய தயாரிப்புகளாக மாற்ற வேண்டும் என்றும் உலக தரத்திற்கு ஏற்ப விவசாய பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சி சுற்றுச்சூழலை புறக்கணித்ததாக இருக்கக்கூடாது. பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஆற்றல் சேமிப்பு, பசுமை போக்குவரத்து போன்ற துறைகளில் உலக அளவில் முன்னணி நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கம் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் பாதுகாப்பு துறையில் தன்னிறைவடைந்து அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த உரையின் அடிப்படை செய்தி ஒன்றுதான். இந்தியா இனி சிறிய இலக்குகளை வைத்துக்கொண்டு திருப்தியடையக்கூடாது. அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களில் குறைந்தது 50 இந்திய நிறுவனங்கள் இடம்பெற வேண்டும். உலகின் முன்னணி வங்கிகள், மருந்து நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்திய நிறுவனங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்ற அளவுக்கு இலக்கை உயர்த்த வேண்டும் என்பதும் பிரதமர் உரையின் மையமாக இருந்தது. 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது ஒரு அரசியல் முழக்கமாக மட்டும் இல்லாமல் அது நடைமுறையில் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதே அதன் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும். அறிவிப்புகள் திட்டங்களாகவும், திட்டங்கள் செயல்களாகவும், செயல்கள் மக்களின் வாழ்க்கையில் மாற்றமாகவும் மாறும்போதுதான் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நனவாகும். சுதந்திர போராட்ட வீரர்கள் நமக்கு அரசியல் சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார்கள். அடுத்த தலைமுறையின் கடமை அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்தியாவை அறிவு, தொழில்நுட்பம், பொருளாதாரம், சமூக நீதி மற்றும் மனித நேயத்தில் உயர்ந்த நாடாக மாற்றுவது. பிரதமரின் கனவை நிறைவேற்ற இந்தியா கரம் கோர்த்து நிற்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நான் இங்க இருக்கேன்.
4: நான் ஒன்னு தேடல, இத மொபைல சார்ஜ் பண்ணனும்.

0: மூளைய சார்ஜ் பண்ணு.
1: இப்படி பப்ளிக் போர்ட்ல போன சார்ஜ் பண்ணா உங்க பர்சனல் டேட்டா பப்ளிக் டேட்டா ஆயிடும்.
0: பாத்தியா?
2: அப்ப இருங்க, நான் போய் பண்றேன். சிக்னல் இல்ல.
1: இப்ப என்ன பண்ணுவ?
2: ஃப்ரீ வைஃபை இருக்குல்ல.
0: மடையா, திருந்துடா.
1: பேமெண்ட்ஸ் பண்ண நோ ஓபன் வைஃபை.
2: அதாவது ஃப்ராட்க்கு சொல்லுங்க.
1: பை பை. ஆர்பிஐ சொல்கிறது
0: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க. காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார்.

0: இனி விரிவான செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரம் பின்னி பிணைந்துள்ளது என்று கூறினார். இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை நிறைவேற்றுவதோடு எந்த பிரச்சனையையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதற்கு ஏற்பாடுகள் அவசியமானவை என்றும் அது தேசத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பழங்கால இசையானது தனது அடிப்படை தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வளர்ச்சி பெற்று வருவதால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பிரிட்டன் பாதுகாப்புத்துறை துணை செயலர் திரு ஜெர்மி பாக்லிட்டன் ஆகியோர் தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் கூட்டு பயிற்சி திறன் மேம்பாடு மூலம் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சூழல் வலுவாக உள்ளதாக இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூதுக்குழு தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி தொடர்பான புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியை விரைவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதிலும் இது முக்கியமான மைல்கல் என்று கூறினார். அசாம் மாநில அரசின் அறிவிப்பு எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு மற்றும் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் போது இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கவுள்ளார். சக்தி வாய்ந்த ஆசிரியர்களிடம் இருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உச்சநீதிமன்றத்தில் நீண்டகாலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாட்கள் சிறப்பு லோக் அதாலத் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட 16 லோக் அதாலத் அமர்வுகள் முன்பு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டு முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இந்த சிறப்பு லோக் அதாலத் நாளை வரை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்க்ருல் இஸ்லாம் அலாம்கீர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கைசர் கமல் பதவிப்பிரமாணம்

பிரமாணம் செய்து வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அலாம்கிர், எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ஜமாத் இ இஸ்லாமிக் கட்சியின் வேட்பாளர் திரு ஒலி அகமதை தோற்கடித்தார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தாலும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ஆனால் இதற்கு ஈரான் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெக்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்கா தோல்வியடைந்ததாகவும் புதிய தடைகளும் நிச்சயம் தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற அறிவிப்புகளை அதிபர் திரு டிரம்ப் வெளியிடுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகன் ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சிரியாவிற்குள் ராணுவ நடவடிக்கை அல்லது தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயற்சி அவர் குற்றம் சாட்டினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு துருக்கி அடையாளம் கொடுப்பதாகவும் சைப்ரஸின் பாதி பகுதியை துருக்கி ஆக்கிரமித்துள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் 2 முறை தரையிறங்க முயன்றபோதும் பலனளிக்காமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ரா இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.

0: Marie. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் வைரஸ் கிருமிகள் அந்த மாதிரியான தொற்றுகளோட அதோட தன்மை வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி நோய் வராமல் தடுக்கிறதுல சித்த மருத்துவத்தோட பங்கு என்ன இருக்குது?
1: சித்த மருத்துவம் நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் இந்த உடம்புலேயே இந்த உலகத்திலேயே மக்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட வாய் தான். வேறு எதையுமே கட்டுப்படுத்திடலாம். இந்த நாக்கை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அறுசுவையில் எத்தனை சுவையை நாம் டெய்லி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் யோசனை பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் கசப்பை எடுத்துக்க மாட்டாங்க, துவர்ப்பை எடுத்துக்க மாட்டாங்க, அதிகமாக உப்பு இருந்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த இன்றைக்கி இருக்கிற உலகம் எங்கே நோக்கி போயிட்டுருக்கு? ஜங்க் ஃபுட்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் சமைச்சிடணும், சாப்பிட்றணும். அப்படி பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் பிறந்த குழந்தையை நம்மளால் வளர்க்க வைக்க முடியுமா? ஒரு 18 வயசு குழந்தைய கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக. எவ்வளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அது அத்தனையும் நம்ம உடம்புக்கு தீங்கு அப்படிங்கிறத நாம் முத புரிஞ்சுக்கணும். அதனால தான் சித்த மருத்துவத்தில் புடம் போடுதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. சில விஷயங்களை அதுபடி தான் நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ரவை வறுக்கிறீங்க, பெரிய தீவில் வச்சு வறுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கருகி போயிடும். மிதமான தீயில் வறுத்து அதுக்குரிய அந்த டைமை கொடுத்தோம்னா ரவா உப்புமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா உணவுகளையும் நாம் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுக்காமல் நம்ம வீட்டில் டெய்லி கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான காய்கறி வகைகள், பழ வகைகள், டெய்லி ஒரு பழம் எடுக்கணும் அப்படிங்கிறது விதி. அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். நாம் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ், புரதங்கள், அது எல்லாம் எப்படி நம்ம உடம்பில் மாறுது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குளுக்கோஸாக மாறுது, புரதங்கள் வந்து அமினோ ஆசிட்ஸாக மாறுது. அப்போது நாம் எதை எதை வாய்க்குள்ளே கொடுக்குறோம், என்னென்ன உணவுகள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஊரில் இருக்க தட்பவெட்ப சூழ்நிலைக்கேற்ப சாப்பிட்ணும். அப்போது சாப்பிட்றப்ப தான் நமக்கு அண்டத்தில் உண்டதே பிண்டம் அப்படிங்கிறாங்க. அண்டம் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மழை காலமாக இருக்குது, அதே மழையோட பாதிப்பு நம்ம உடம்புல தெரியுதா இல்லையா? நிச்சயமா நமக்கு தடுமல் பிடிக்கும். சுற்றி இருக்கிற யூனிவர்ஸ்ல என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அது நம்ம பாடியிலே நடக்கும். அது மாதிரி தவிர்த்து உணவு வகைகளை எடுத்தோம் அப்படின்னா, இப்போ மழை காலமா இருக்குன்னா கொஞ்சம் மிளகு, சுக்கு, திப்பிலி இதெல்லாம் சேர்ந்தா கொஞ்சம் சூடு பதார்த்தங்கள், அதிகமான சூப் சாப்பிட்றது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெயில் காலமா இருக்குன்னா உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய கம்பு, கேழ்வரகு, அதே மாதிரி நீங்கள் வந்து வரகு, இந்த மாதிரி சிறு தானியங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். தயிர் மோர் நிறைய எடுத்துக்கலாம். தயிர் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான உணவு, ப்ரோபயாட்டிக் ஃபுட். இந்த ப்ரோபயாட்டிக்ஸாக நம்ம உடம்பில் இருந்தால் அப்படின்னா நமக்கு நோய்கள் நிச்சயமாக வராது.
0: ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள்.
2: நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

இந்த உலகத்தில் ஏழு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். டாக்டர் எட்வர்டு பாஷ் அப்படிங்கிறவர் சொல்கிறார், மனிதர்களோட மனோநிலை அடிப்படையில் அவங்கள ஏழு வகையாக பிரிக்கலாம்ங்கிறார் அவர். அது எப்படி தெரியுமா? முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள். சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்படிங்கிறோம்ல, அவங்களாம் இந்த ராகம். ரெண்டாவது வகை எப்படின்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம், இப்படியே காலம் தள்ளுறவங்க பல பேரை பார்த்துருப்பீங்க, அவங்களெலாம் இந்த ராகம். மூணாவது வகை எப்படின்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள், கவிஞர்கள், இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு பாருங்கள், ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலா என்னை வாவென்று அழைக்கிறது, எனக்கு விரைவில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து பறந்து செல்வேன், என் செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு திரும்பி வருவேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும்ப்பா, இப்போ கஞ்சிக்கு வழியை பாருடா அப்படின்னா அதை காதல் வாங்க மாட்டான். நாலாவது வகை மனிதர்கள்

0: எப்படின்னா தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்கள்லாம் மற்றவங்களோட சகஜமாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட மேற்கொண்டு என்னத்தை பேசுறது. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா மற்றவர்கள் செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்க செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்லை. நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படிம்பாங்க. ஆறாவது வகை எப்படின்னா எப்பவும் எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறவங்க. இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி இருக்கிறது உண்டு, அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க. இவங்க வந்து மகாத்மாக்கள். தான் வேற அடுத்தவங்க வேற என்ன நினைக்கிறதில்ல. இவங்க அப்படிப்பட்ட எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை தன்னுடைய கஷ்டமாகவே எடுத்துக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்க. ஆக கூடி இப்படி ஏழு வகையான மனிதர்களை வந்து அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். நாம் இதில் எந்த ரகத்தில் வர்றோங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான டைப்பு, எதையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவர். எப்பவும் அடுத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் நினைக்கிறது என்னென்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சோகம் இல்லாமல் போயிட்டுது. டாக்டர் கிட்டத்தில் போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்தார். அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிக்கிட்டார். மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தாரு, மருந்து வாங்கினார். அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்து சாப்பிட்ணும்ல, சாப்பிடல, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் எதுக்காக டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்கிறார், டாக்டர் வாழணும் இல்லையா அதுக்காகன்னார். சரி, அதுக்கப்புறம் என்னத்துக்கு மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னார். சரி, அப்புறம் ஏன் வாங்கின மருந்தை சாப்பிடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நான் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னாராம் அந்த ஆள்.
1: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 400.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1800420 2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1800420 2233.
1: சேவை செய்திகள்: உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரை இசை பாடல்களின் தொகுப்பாக. திரை இசை பாடல்களை வழங்குவது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து

நேரம் காலை 7:41. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக தேவா இசையில் கவிஞர் வைரமுத்து வரிகளில் அருண்மொழி மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: முன்னேற தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்ற நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் தேவா இசையில் கஸ்தூரி ராஜா வரிகளில் என் ஆசை ராசாவே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி.

0: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி நம்ம மெட்ராஸ் 387. நமது சென்னை நமது பெருமை. மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.
1: இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமா? ஆகஸ்ட் 22. சென்னை வாசிகளுக்கும் இந்த மண்ணை நேசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய மெட்ராஸ் டே. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? ஊரு பேரு மொழின்னு எல்லாத்தையும் கடந்து யார் வந்தாலும் தன்னோட மடியில வச்சு தாங்குற ஒரு தாய் வீடுதான் நம்மளோட மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸுக்கு வயசு என்னன்னு தெரியுமா? 387 வருஷம். அதாவது 1639 ஆகஸ்ட் 22 ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரிகளான பிரான்சிஸ் டே மற்றும் அவரோட தலைமை அதிகாரியான ஹான்ட்ரூ கோகன் ஆகிய ரெண்டு பேரும் தான் இந்த நகரத்தின் தொடக்க புள்ளியா இருந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் கூவம் நதிக்கும் எழும்பூர் நதிக்கும் நடுவில் இருந்த ஒரு சிறிய மணல் பரப்ப பூந்தமல்லியை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த விஜயநகர பேரரசின் குறுநில மன்னர்களான தமர்லா சகோதரர்கள் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கின ஒரு நாள் தான் இன்னைக்கு. அன்னைக்கு மெட்ராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு சின்ன மீன்பிடி கிராமமா தொடங்கின அந்த மண் காலப்போக்கில் பெரிய நகரமாகி இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய மாநகரங்கள்ல ஒன்னா நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்கு நம்ம மெட்ராஸ். சரி, இன்னைக்கு நாம வழக்கமான வரலாறு மட்டும் பத்தி பேச போறதில்ல. நம்ம மெட்ராஸை பத்தி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான உண்மைகளையும் அரிதான கதைகளையும் பகிர்ந்துக்க போறேன். முதல்ல நம்ம ஊர் பேர்லயே

ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நம்ம ஊருக்கு மெட்ராஸ் அப்படின்னு பேர் வர காரணம், அந்த காலத்துல அந்த மணல் பகுதிக்கு பக்கத்துல இருந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற கிராம பேர் தான். அதே போல இந்த நிலத்தை கொடுத்த தமர்லா வெங்கடாத்ரி நாயக்கர் அவங்களுடைய அப்பா சென்னப்ப நாயக்கர் நினைவாதான் சென்னப்பட்டினம் அப்படின்ற பேர் வந்துச்சு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, பிரிட்டிஷ் கட்டின புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வடக்கு பக்கம் இருந்த பகுதி சென்னப்பட்டினம், தெற்கு பக்கம் இருந்த பகுதி மதராசப்பட்டினம். அப்புறம் காலப்போக்குல ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம மெட்ராஸ் ஆச்சு. அப்புறம் 1996 கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல சென்னை அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. மெட்ராஸ் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது நம்ம மெரினா பீச் தான். உலகத்திலேயே ரெண்டாவது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை நம்ம மெரினா தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒரு காலத்துல இந்த மெரினா வெறும் சேரும் சகதியுமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்லல்ல. 1880 அப்போதைய மெட்ராஸ் ஆளுநரா இருந்த மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டோன் கிராண்ட் டஃப்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த கடற்கரையோட அழக பார்த்து வியந்து பொதுமக்கள் எல்லாம் நடைப்பயிற்சிக்கு செய்ய நடைபாதை அமைச்சு மெரினா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. மெரினா அப்படிங்கிறது ஒரு இத்தாலிய சொல். அதாவது மெரினா அப்படின்னா கடலோரம், கடற்கரையோரம் அப்படிங்கறது அர்த்தம். இனிமே நமக்கு யாரு மெரினான்னு என்ன மீனிங் கேட்டாலும் நம்ம இதை ரொம்ப கேஷுவலா சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் ஆனா சுண்டல் பஜ்ஜி வாசனையோட நம்ம மெட்ராஸ் மக்கள் காத்தாட வந்து உட்கார்ற இந்த மெரினாவுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு அழகான கதை இருக்குல்ல. இந்தியால முதன் முதலா உருவான பல விஷயங்களுக்கு நம்ம மெட்ராஸ் தான் முன்னோடி. அதுல சில ஆச்சரியமான தகவல்களை பத்தி பார்க்கலாம். லண்டனுக்கு அப்புறமா உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட இரண்டாவது பழமையான மாநகராட்சி, அதாவது தி ஏன்சியன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்ற நம்ம சென்னை மாநகராட்சி தான் 1687 இது உருவாக்கப்பட்டுருச்சு. ஆசியாவிலேயே மிக பழமையான ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராயபுரம் ரயில் நிலையம் தாங்க. 1856 இது இயங்கிட்டு வருது. அதே போல இந்தியாவில முதன் முதலாம் ஆரம்பிக்கப்பட்ட ஷாப்பிங் மால் நம்ம அண்ணா சாலையில இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா தான். 1863 பிரிட்டிஷ்காரங்க அதை கட்டிட்டாங்க. நம்ம ஊர் உயர்நீதிமன்ற கட்டிடம் இருக்கே, லண்டனுக்கு அப்புறமா உலகத்திலேயே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். இந்தியாவிலேயே முதல் முதலா டிராம் வண்டி ஓடினதும், இந்தியாவிலேயே முதல் முதல்ல மருத்துவ கல்லூரி தொடங்கப்பட்டதும் நம்ம மெட்ராஸ்ல தான். இப்படி இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட்னு பல விஷயங்களை கொடுத்த பெருமை நம்ம மெட்ராஸுக்கு தான் இருக்கு. இப்பதான் நான் சொல்ல போற விஷயங்கள்ல ரொம்பவே அரிதான வரலாற்று உண்மைகள் இருக்கு. 1815 ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. இந்தோனேஷியாவில் இருக்கிற தம்போரா அப்படிங்கிற எரிமலை பயங்கரமா வெடிச்சது. அதனால வெளியான சாம்பல் உலகம் முழுக்க சூரிய வெளிச்சத்தை மறைச்சு உலக காலநிலையை மாத்திருச்சு. அதனால 1815-1816 காலகட்டத்துல நம்ம மெட்ராஸ்ல கோடை காலத்துல கூட உறைபனி அளவுக்கு பயங்கரமான குளுமை இருந்துச்சான். மெட்ராஸ்ல பனி பொழிஞ்சதுன்னு யோசிச்சு பாருங்களேன், கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அது போலதான் முதல் உலக போர் நடந்தப்போ ஜெர்மனியோட எம்டன் அப்படிங்கிற போர்க்கப்பல் நம்ம மெட்ராஸ் துறைமுகம் மேலையும் உயர்நீதிமன்ற சுவர்கள் மேலையும் குண்டு வீசுச்சு. இந்தியாவில முதல் உலக போரால நேரடியாக தாக்குதலுக்கு உள்ளான ஒரே நகரம் நம்ம மெட்ராஸ் மட்டும்தான். இன்னைக்கு யாராவது ரொம்ப தைரியமா உஷாரா ஒரு பெரிய நபரா இருந்தா நம்ம என்ன கேக்குறோம், பெரிய எம்டன் நினைப்போம் அப்படின்னு கேக்குறோம்ல, அந்த வார்த்தை இந்த வரலாற்று சம்பவத்துல இருந்துதான் நம்ம சென்னை பேச்சு வழக்குக்கு வந்துச்சு. சென்னையோட முக்கிய அடையாளமே நம்ம கூவம் நதி தான். இன்னைக்கு கூவம் நதியை பார்த்து நம்ம ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கலாம். ஆனா ஒரு காலத்துல கூவம் நதி எப்படி இருந்துச்சு தெரியுமா? கூவம் நதியில சுத்தமான குடிநீர் ஓடுச்சான். அதுல படகு போட்டிகள் எல்லாம் நடந்திருக்கு. மெட்ராஸ் போட் கிளப் மூலமா கூவம் நதியில ஆங்கிலேயர்களும் உள்ளூர் மக்களும் படகு சவாரி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூவத்துல கிடைச்ச மீன்களுக்கு அந்த காலத்துல ஒரு தனி மவுஸ் இருந்துச்சான். காலப்போக்குல நகரம் வளர வளர அந்த நதியோட தன்மை மாறி பாழாகிடுச்சு. ஆனா கூவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பிரம்மாண்டமான வரலாறு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே தாங்க இருப்போம். மார்கழி மாசம் வந்தா மயிலாப்பூர்ல கேக்குற கர்நாடக சங்கீதமும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்ல கேக்குற மணி ஓசையும், ராயப்பேட்டை பெரிய மசூதியில தொழுகை குரலும், சாந்தோம் பேராலயத்தின் மணிச்சத்தமும் ஒன்னா சேர்ந்து இசைக்கிற ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டுற சமத்துவமன் தான் நம்ம மெட்ராஸ். இங்க கலை அப்படின்னு பார்த்தா 1930 இந்தியாவிலேயே முதன் முதலா பல்கலைக்கழகத்துல இசைக்காக தனி இளங்கலை பட்டப்படிப்பை கொண்டு வந்தது நம்ம மெட்ராஸ் பல்கலைக்கழகம் தான். அப்படியே திரையுலகம் பக்கம் வந்தா தென்னிந்திய
திரைப்பட உலகத்தோட தலைநகரமா விளங்கின நம்ம கோடம்பாக்கம் தான். ஹாலிவுட் பாணியில கோடம்பாக்கத்தை கோலிவுட்னு நம்ம பெருமையா சொல்றோம். எஸ் எஸ் வாசன், மெய்யப்ப செட்டியார் காலத்துல இருந்தே இன்னைக்கு இருக்கிற ஏ ஆர் ரஹ்மான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன், சாய் அபயங்கர் காலம் வரைக்கும் உலகத்துக்கே இசையையும் சினிமாவையும் விருந்தளிச்ச மண் இது. அது மட்டுமா, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சேப்பாக்கம் மைதானம் ஒரு கோவில் மாதிரி. இந்தியாவிலேயே மிக பழமையான

0: கிரிக்கெட் மைதானங்கள்ல ஷேப்பாக்கமும் ஒண்ணு. அங்க சிஎஸ்க்கும் தோனிக்கும் கிடைக்கிற விசில் சத்தம் இருக்கே, அது மெட்ராஸ் மக்களோட உணர்ச்சி பெருக்குக்கு ஒரு சிறந்த உதாரணம். மெட்ராஸை பத்தி பேசிட்டு சில உணவுகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? காலையில சுட சுட இட்லி, ஃபில்டர் காஃபி, மத்தியானம் ஆனா அன்னபூர்ணா, பொன்னி அரிசி சோறு, இல்லைனா மெட்ராஸ் மீன் குழம்பு, சாயங்காலம் ஆனா பாரிமுனை சவுகார்பேட்டில் இருக்கிற நொறுக்கு தீனிகள், ராத்திரி ஆனா தள்ளுவண்டி கடை மெட்ராஸ் தோசை வடக்கறி. இப்படி சென்னை உணவுக்குன்னு ஒரு தனி சுவையே இருக்கு. அதுவும் நம்ம ஊரு ஃபில்டர் காஃபி நொற தள்ளும் போதே வர வாசம் இருக்கே, அது உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. மெட்ராஸ்ங்கிறது வெறும் கட்டடங்களோ சாலைகளோ மட்டும் இல்லைங்க, அது முழுக்க முழுக்க மனிதர்களால் சூழப்பட்ட இடம். ஆட்டோ அண்ணா எங்க போனோம் தம்பி அப்படின்னு கேக்குற அந்த உரிமை, பேருந்து நடத்தினர் கொஞ்சம் உள்ள தள்ளி நில்லுங்கப்பான்னு சொல்ற அந்த பேச்சு, மழை வந்தா சாதி மதம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்து உதவுற அந்த சென்னை மக்களோட அன்பு இருக்கே, அதுதாங்க மெட்ராஸோட உண்மையான பலம். சென்னையில ஏற்பட்ட பெரு வெள்ளமாகட்டும், கோவிட் பெருந்தொற்று காலங்கள் ஆகட்டும், சென்னை மீண்டு வரும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சது இந்த மக்களுடைய உள்ளார்ந்த நம்பிக்கைகள் தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, காலங்கள் மாறலாம், மெட்ராஸ் சென்னையா கூட ஆகலாம். பழமையான ஆட்டோக்கள் போய் இன்னைக்கு மெட்ரோ ரயில்கள் கூட வரலாம். ஆனா இந்த ஊரோட ஆன்மாவும் இந்த மக்களோட அன்பும் என்னைக்குமே மாறாது. இன்னைக்கும் பல நல்ல உள்ளங்கள் இந்த மெட்ராஸ் மண்ணில் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சிந்திய வேர்வைக்கு மதிப்பளிக்க கூடிய மண் இது. கனவுகளோட வர யாரையும் வெறும் கையோடு திருப்பி அனுப்புனதே இல்லை இந்த மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் பிறந்த நாள்ல இந்த நகரத்தை சுத்தமா வச்சுக்க, நீர்நிலைகளெல்லாம் பாதுகாக்க, நெகிழி இல்லாம அதாவது பிளாஸ்டிக் இல்லாத மெட்ராஸை உருவாக்க நாம எல்லாரும் நமக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சிப்போம். உலகத்துல எத்தனையோ ஊரை பார்த்தாலும் நம்ம வீதியில நடக்கிற அந்த சுகம் இருக்கே, அது ரொம்பவே அலாதியானது. கோடி ஊர்கள் கோலமிடுற இந்த உலக வரைபடத்துல நம்ம மெட்ராஸுக்கு ஈடு என எதுவுமே இல்லைங்க. நம்ம அன்பான மெட்ராஸுக்கும் நம்ம சென்னைக்கும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இதயம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு மகிழ்வோம்.
1: நம்ம மெட்ராஸ் 387, நமது சென்னை நமது பெருமை, மெட்ராஸ் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: മുകേഷ് കുരലിൽ ഒലിത്തത് മെറീന തിരപ്പട പാടൽ.
1: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8:30 ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்கலாம் திரை இசை பாடல்களை. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் முதல் பாடலாக தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடல் கவிஞர் வைரமுத்து வரிகளில் வித்யாசாகர் இசையில் சிநேகிரியே படத்திலிருந்து கேட்டோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்றலில் வளம் வரும் அடுத்த பாடலாக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் மு மேத்தா வரிகளில் கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் காமராசர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மதுரத்தென்றலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ப விஜயின் வரிகளில் நம்ம வீட்டு கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:54. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் நிறைவு பாடலாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி.
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
0: தொடர்ந்து கேட்கலாம் அரங்கிசை சென்னை அஞ்சலாக.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் எந்த நினு வேடித்தினி என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை, ராகம் சந்திரஹசித்தம், ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:24. அரங்கிசை நிகழ்ச்சியில் மதுரையன் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து சௌந்தர ராஜம் ஆஷ்ரயே, ராகம் பிருந்தாவன சாரங்கா, திஸ்ர ஏகதாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

பிருந்தாவன சாரங்கார ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இடம்பெற்றது. அடுத்து ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய தில்லானா ராகம் சிந்து பைரவி ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை மதுரையன் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நேரம் 10 மணி. இன்றைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில குறும்புத்தனம் மாறாத குழந்தை பருவத்தை வர்ணிக்கும் பாடல்களின் தொகுப்பாதான் கேட்க போறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில முதல் பாடலா கேட்கலாம் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், மு மேத்தா வரிகளில், பி சுஷீலா குரலில் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. அடுத்த பாடலாக வளம் வர காத்திருக்கிறது இளையராஜா இசையில் பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் மனோ குரலில் பாடல் சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:11 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கோம் நேயர்களே. நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான்.

10:16 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் பிரிசூடன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் குரலில் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், கட்டு கட்டு பேசு என் துன்பம் எல்லாம் தீரும்.
1: கண்ணே உன் கைப்பட்டா

42 நிமிடம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் குறும்புத்தனம் கொண்ட குழந்தைகளை வர்ணிக்கும் பாடல்களின் தொகுப்பில் அடுத்த பாடலாக டிக் டிக் திரைப்படத்திலிருந்து பாடல்.

10:51 ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வலம் வரும் அடுத்த பாடலாக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: வணக்கம், நான் நாசர் பேசுறேன்.
5: ஹரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
4: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்.
5: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
4: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 4 110.

ராணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றலில் திரை இசை பாடல்களை. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் முதல் பாடலாக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பா விஜயின் வரிகளில் வசீகரா திரைப்படத்திலிருந்து பாடல்.

வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில் சுஜாதா மோகன் குரலில் தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:11. ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக சிற்பி இசையில் பழனி பாரதியின் வரிகளில் மனோ மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து.

பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து. நேரம் 11:21. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் அறிவுமதி வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து.

இறுதியாக ஒலித்த திரை இசை பாடல் சின்னத்தாயி திரைப்படத்தில் இருந்து கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்றலில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:38. ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்ற நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக தேவா இசையில் SB பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் மறிக்கொழுந்து திரைப்படத்திலிருந்து.

7:47 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையில் மதுரத்தென்ற நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து பாடல்

0: என்னன்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணலை.
1: அதுக்கு என்னமா பண்ணுறது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒன்று நிற்காம மழை பெய்யும், இல்லை வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்ணுறது?
0: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் இன்னாலின் நிகழ்ச்சிகளை, நிகழ்ச்சியும் நேரமுமாக.

ஐந்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல், தேனாம்பேட்டை PKM ரவி அவர்களின் நாகேஸ்வரம், ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்களின் தமிழ் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:00 விளம்பரங்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 பெருமை மிகு பாரதம், தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள், உரை சித்திரம் எழுதியவர் டி சசிகலா, அமைப்பு எஸ் ஜோசப்ராஜ் அவர்கள் சென்னை அஞ்சலாக.

1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவடைகிறது. மாலை 5:30 குரல் அமுதம், 362வது குரல் தொடர்ந்து மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல் நிகழ்ச்சி. இன்றைக்கு கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்திகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சலாக.

மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி, கேஆர் சுப்பிரமணியன் அவர்களின் புல்லாங்குழல், 8:45 ஆங்கில மொழி நிகழ்ச்சி த யூனிவர்ஸ் அன்பிளஜ்டு பகுதி 2 இந்திய விண்வெளி மற்றும் மன் கி பாத் வாரத்தை முன்னிட்டு வானியற்பியல் உறுப்பினர் மற்றும் ஆர்வலர் ஸ்ரீ வி தினேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் சென்னை அஞ்சலாக, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி ஸ்ரேயாஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு டெல்லி அஞ்சலாக, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவடைகிறது.

0: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

அய்யம்பேட்டை பி கே எம் ரவி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அய்யம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். சசிபதனா என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை சந்திரஜோதி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை சங்கீத சாரலில் தேனாம்பேட்டை பி கே எம் ரவி அவர்களின் நாகஸ்வரேசு கேட்டீர்கள். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 வரலட்சுமி விரதம் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் வாத்சல்யா துளசிதரன் அவர்கள். நிகழ்ச்சியில் பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 1:10 வரலட்சுமி விரதம் இசைப்பேருரை கேட்கலாம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு இந்த சட்டங்களை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தாமல் தாமதித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அடிபணியாது என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஒடிஷாவில் உள்ள பாரதீப் துறைமுகம் 15 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரதீப் துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற அதற்கான வழிகாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். இளம் படைப்பாளிகளுக்கு இந்த திரைப்பட விழா வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவிலான சிறந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்த திரைப்பட விழா கோவாவில் நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சட்ட அமைப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதில் பங்கேற்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்தும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவிற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுமையான கற்பித்தல் முறை மற்றும் மாணவர்களின் நலன்

0: இது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தமிழகத்தின் கல்வி சிறப்புக்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: இதேபோல் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சுது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும். ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
0: தெலங்கானாவில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணி மாற்றத்தின் போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த உற்பத்தி பிரிவில் உள்ள உலையில் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த வெடி விபத்து நேரிட்டதாகவும், இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அருகே உணவு தானியங்களை சாலையில் காய வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற 2 நாடுகளுக்கு இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்பு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் தன்வி மக்தூமும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் சப் ஜூனியர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14 21-8 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் நியூ யான் ஜெய்ஸ்லின் ஹூயை வென்றார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 12-10 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ் டேவிட் ஸ்டீவன்சன் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கு

0: 2024க்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. 15 ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. வானிலை அறிக்கை மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி மாதம் 25 வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இவ்வானிலை இம்மாதம் 25 வரை தொடரக்கூடும். மேலும் இன்று காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. இவ்வானிலையும் 25 வரை தொடரக்கூடும். நாளை 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று கேரள லட்சத்தீவுகளை ஒட்டி வீசும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாளும் கேரள லட்சத்தீவுகளை ஒட்டி 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும் வாய்ப்புண்டு. அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்ட கடலூர் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். நாளை இரவு 7 வரை இவ்வானிலை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.4 முதல் 1.6 மீட்டராக அலைகள் உயரும். ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.4 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் பகுதிகளில் இவ்வானிலை. ஸ்ரீகாகுளம் பகுதிகளில் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. கேரள கடற்கரை பகுதிகளில் 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் உயரும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 இனிமேல் இசை பாடல்கள். கு மரகதமணி இயற்றிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடியவர் எல்.ஆர். ஈஸ்வரி.

0: வாழ்க்கையை
1: சொல்லுங்க.
2: சரியா தொடங்குங்க.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
1: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
3: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. India has raised the issue of two hijacked foreign flagged commercial vessels with 22 Indian sailors on board with Somali authorities. The vessels carrying 16 Indian seafarers on board MT Cebu and 6 Indian seafarers on board MV Lutuf were hijacked by armed pirates in separate incidents off Yemen and Somalia. In a social media post, the Indian High Commission in Kenya said all Indian seafarers are reportedly safe. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal, in response to a query during his bi-weekly media briefing yesterday, also addressed

0: இம் இயற்கை செல்வங்கள் தலைமுறை தலைமுறையாக பேணப்பட்டு வரும் பாரம்பரிய கைவினை திறன்கள் மற்றும் பிரத்யேகமான தயாரிப்பு முறைகளை கொண்ட பொருட்களுக்கு சர்வதேச அளவில் சட்டப்பூர்வ பாதுகாப்பு வழங்கும் அமைப்பாக புவிசார் குறியீடு திகழ்கிறது.
1: தமிழ்நாட்டில் மொத்தம் 74 புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உள்ளன. இது நாட்டிலேயே உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிக எண்ணிக்கையாகும்.
0: இது தொன்மை நாகரிகத்தின் ஆழமான தொழில்நுட்ப அறிவுக்கும் கலைசார் நுட்பத்திற்கும் சான்றாக அமைகிறது.
1: நெசவு, கைவினை, விவசாயம், உணவுப் பொருட்கள் என பல துறைகளிலும் பரந்து விரிந்துள்ள இந்த அடையாளங்கள் வெறும் வியாபார சின்னங்கள் மட்டுமல்லாமல் தமிழ் மண்ணின் தொன்மை வரலாற்றையும் மக்களின் வாழ்வியலையும் உலக அரங்கில் பறைசாற்றும் பண்பாட்டு பெட்டகங்களாக மிளர்கின்றன.
0: இந்த நிலப்பரப்பின் ஒவ்வொரு மாவட்டமும் தமக்கே உரித்தான ஒரு சிறப்பு பொருளை கொண்டு இயங்கி வருகிறது. பட்டு நெசவு முதல் பாறை சிற்பங்கள் வரையிலும், நறுமண மல்லிகை முதல் மலையோரத்து வாழைப்பழங்கள் வரையிலும் பரவியுள்ள இந்த மரபு நமது முன்னோர்களின் கைவண்ணத்தையும் இயற்கையோடு இயைந்த வாழ்வையும் நமக்கு நினைவூட்டுகிறது.
1: புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை கைவினைப் பொருட்கள், ஆடைகள், விவசாயப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் என பிரிக்கலாம். கைவினை மற்றும் கலைப்பொருட்களில் தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட், தஞ்சாவூர் பொம்மை, தஞ்சாவூர் வீணை, தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாடு, சுவாமிமலை வெண்கல சிலைகள், நாகர்கோவில் கோவில் நகைகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, தோடர் எம்பிராய்டரி, மகாபலிபுரம் கல் சிற்பம், அரும்பாவூர் மர வேலைப்பாடு, கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடு, மயிலாடி கல் சிற்பம், மானாமதுரை மண்பாண்டம், நரசிங்கப்பேட்டை நாகஸ்வரம், கருப்பூர் களம்காரி ஓவியம், ஜடீரி நாமக்கட்டி, திண்டுக்கல் பூட்டு, கோயம்புத்தூர் ஆட்டுக்கல், கிழக்கிந்திய தோல் பொருட்கள், நாமக்கல் மக்கள் பாத்திரங்கள் மற்றும் அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான் ஆகியவை அடங்கும்.
0: ஆடை மற்றும் துணி வகைகளில் காஞ்சிபுரம் பட்டு, மதுரை சுங்குடி, கோவை கோரா பருத்தி புடவை, ஆரணி பட்டு, திருபுவனம் பட்டு, கண்டாங்கி புடவை, சேலம் வெண்பட்டு, பவானி ஜமுக்காளம், செட்டிநாடு கொட்டான், பத்தமடை பாய், நெகமம் பருத்தி புடவை, செடிபுட்டா புடவை மற்றும் புதிதாக சேர்க்கப்பட்ட உறையூர் பருத்தி புடவை ஆகியவை உள்ளன.
1: விவசாய பொருட்களில் ஈத்தமொழி நீள் தென்னை, நீலகிரி ஆர்த்தடாக்ஸ் டீ, விருப்பாட்சி மலை வாழை, சிறுமலை மலை வாழை, கன்னியாகுமரி மட்டி வாழை, மதுரை மல்லி, ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் மலைப்பூண்டு, கன்னியாகுமரி கிராம்பு, ராமநாதபுரம் முண்டு மிளகாய், வேலூர் முள் கத்தரிக்காய், ஆத்தூர் வெற்றிலை, சோழவந்தான் வெற்றிலை, கும்பகோணம் வெற்றிலை, கும்பம் பன்னீர் திராட்சை, தோவாளை பூமாலை, சிட்டிக்குளம் சின்ன வெங்காயம், பன்ருட்டி முந்திரி, பன்ருட்டி பலாப்பழம், விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாடு சித்திரைக்கார் அரிசி மற்றும் தூயமல்லி அரிசி ஆகியவை அடங்கும்.
0: உணவுப் பொருட்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், பழனி பஞ்சாமிரதம், மணப்பாறை முறுக்கு, ஊட்டி வர்கி, உடன்குடி பனங்கருப்பட்டி, சேலம் சாகோ ஜவ்வரிசி, மார்த்தாண்டம் தேன், கவிந்தப்பாடி நாட்டு சர்க்கரை ஆகிய உணவுப் பொருட்களும் இதில் அடங்கும். இவை தவிர மலபார் மிளகு மற்றும் ஆலப்பி பச்சை ஏலக்காய் போன்ற சில பொருட்கள் கேரளாவுடன் இணைந்த பகிரப்பட்ட புவிசார் குறியீடுகளாகும்.
1: இந்த பட்டியல் 2025 டிசம்பரில் அறிவிக்கப்பட்ட உறையூர் பருத்தி புடவை, தூயமல்லி அரிசி, கவுந்தபாடி நாட்டு சர்க்கரை, நாமக்கல் மக்கள் பாத்திரங்கள், அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான் ஆகிய ஐந்தும் புதிய சேர்க்கைகளுக்கு உட்பட்டது.
0: முதலாவதாக மகாபலிபுரம் கல் சிற்பம். பல்லவ சாம்ராஜ்யத்தின் கடல்சார் நுழைவாயிலாக திகழ்ந்த மாமல்லபுரம் உலகின் மிக தொன்மையான கல் சிற்பக்கலை மையங்களில் ஒன்றாகும். 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் மற்றும் நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில் செழித்தோங்கிய இக்கல் சிற்ப மரபு இன்றளவும் மாமல்லபுரத்தில் தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது.
1: கருங்கல், பலகைக்கல் மற்றும் மென்கற்களை பயன்படுத்தி சுத்தியலும் உளியும் கொண்டு முழுக்க முழுக்க கைகளால் இச்சிற்பங்கள் செதுக்கப்படுகின்றன. அர்ஜுனன் தபசு, ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் கடற்கரை கோவில் ஆகியவற்றின் சிற்ப அழகை பிரதிபலிக்கும் வகையில் ஆன்மீக கடவுள் உருவங்கள், விலங்குகள், கலை அலங்கார சிலைகள் ஆகியன உருவாக்கப்படுகின்றன.
0: இங்கு இயங்கி வரும் அரசு சிற்பக்கலை கல்லூரி இக்கலை மரபை அறிவியல் பூர்வமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறது. 2017ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு பெற்ற மாமல்லபுரம் கல் சிற்பங்கள் உலகெங்கிலும் உள்ள அருங்காட்சியகங்கள், கோவில்

0: மற்றும் கலைக்கூடங்களை அலங்கரித்து தமிழ்ச்சிற்பியின் கைவண்ணத்தை பறைசாற்றுகின்றன.
1: அடுத்ததாக தஞ்சாவூர் வீணையின் நாதமும் மரச்சிற்பக் கலையும். தென்னக கர்நாடக இசையின் ஜீவநாடியாக திகழும் தஞ்சாவூர் வீணை இசைக்கருவிகளிலேயே புவிசார் குறியீடு பெற்ற முதல் பெருமைக்குரிய சாதனமாகும். தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்க மன்னரின் காலத்தில் உருப்பெற்ற இந்த வீணையின் உற்பத்தி மரபு முதிர்ந்த பலாமரத்தின் கட்டைகளிலிருந்து குடைந்து உருவாக்கப்படுகிறது.
0: ஒரே மரத்துண்டில் குடமும் தண்டையும் யாழையும் செதுக்கி உருவாக்கப்படும் வீணை ஏகநாத வீணை என்று அழைக்கப்பட்டு மிக உயர் மதிப்பை பெறுகிறது. பலாமரத்தின் இயற்கையான அதிர்வுத்தன்மையும் அதில் செய்யப்படும் நுட்பமான மெழுகு வேலைப்பாடுகளும் வீணையிலிருந்து புறப்படும் நாதத்திற்கு ஒப்பற்ற கம்பீரத்தையும் அமைதியையும் வழங்குகின்றன.
1: வீணையின் குடத்தில் செதுக்கப்படும் சரஸ்வதி உருவமும் அன்னப்பறவையின் முகமும் தஞ்சை பத்தர்களின் உன்னத சிற்பத்திறனை பறைசாற்றுகின்றன. 2013 பெறப்பட்ட புவிசார் குறியீடு தஞ்சாவூர் வீணையின் தூய்மையையும் அதன் பாரம்பரிய உற்பத்தி முறையையும் போலி படைப்புகளிலிருந்து பாதுகாத்து உலக இசை அரங்கில் அதன் புகழை நிலைநிறுத்தி வருகிறது.
0: அடுத்ததாக கருப்பூர் களம்காரி ஓவியம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கருப்பூர் கிராமத்தில் 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் மராத்திய மன்னர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களின் ஆதரவுடன் உருவான புகழ்பெற்ற பாரம்பரிய கைவினைக்கலை கருப்பூர் களம்காரி ஓவியமாகும். பருத்தி துணிகளில் மரக்கட்டைகள் மற்றும் கைகளால் இயற்கை வர்ணங்களை கொண்டு வரையப்படும் இந்த ஓவியங்கள் வரலாற்று ரீதியாக தஞ்சாவூர் அரச குடும்பத்தினரின் ஆடைகள் அரண்மனை திரைச்சீலைகளில் பயன்படுத்தப்பட்டன.
1: இக்கலையின் முதன்மை சிறப்பம்சமே செயற்கை ரசாயனங்கள் எதுவுமின்றி முழுமையாக இயற்கை மூலிகைகள், தாவரங்களின் வேர்கள், பசுவின் பால், கடுக்காய், சுண்ணாம்பு கொண்டு தயாரிக்கப்படும் பாரம்பரிய சாயங்களாகும். பருத்தி துணியை பசுவின் பால் மற்றும் கடுக்காய் நீரில் பதப்படுத்தி மூங்கிலாலான பிரத்யேக தூரிகைகள் மூலமாக வரைகின்றனர்.
0: இந்திய அரசினால் புவிசார் குறியீடு வழங்கி கௌரவிக்கப்பட்ட இக்கலை தஞ்சாவூர் பிராந்தியத்தின் உன்னதமான கலை பாரம்பரியத்தின் அடையாளமாக திகழ்கிறது. தற்காலத்தில் கோவில் திருவிழாக்களுக்கான சுவாமி பட்டாடைகள், பிரம்மாண்ட திரைச்சேலைகள், சுவர் ஓவியங்கள் மற்றும் கலைப்பொருட்களாக உருவாக்கப்பட்டு உள்நாடு மற்றும் உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது.
1: அடுத்ததாக மலைகளின் நகரமான திண்டுக்கல் 100ஆண்டுகளுக்கும் மேலாக தனது கடினமான மற்றும் பாதுகாப்பான கைவினை பூட்டுகளுக்காக அகில இந்தியா முழுவதும் அறியப்படுகிறது. பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் திண்டுக்கல்லில் உருவாகும் பூட்டுகள் எந்திரங்களின் உதவியின்றி முழுக்க முழுக்க அனுபவமிக்க தொழிலாளர்களின் கைகளால் வடிவமைக்கப்படுகின்றன.
0: மாங்காய் பூட்டு, அலமாரி பூட்டு, சதுர பூட்டு, பெட்டி பூட்டு மற்றும் நெம்புகோல் பூட்டுகள் என 50க்கும் மேற்பட்ட வடிவங்களில் இவை தயாரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பூட்டிற்கும் பிரத்யேகமான லிவர் அமைப்புகளும் கள்ளச்சாவிகளால் திறக்க முடியாத வகையிலான உட்புற பாதுகாப்பு வழிமுறைகளும் அமைக்கப்படுகின்றன.
1: திண்டுக்கல் பூட்டுகளின் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் உயர்தர எஃகு தகடுகளும் பித்தளை உருளைகளும் இதன் ஆயுளை 100ஆண்டுகளுக்கும் மேல் நீட்டிக்கச் செய்கின்றன. அரசு அலுவலகங்கள், வங்கி கருவூலங்கள், சிறைச்சாலைகள் ஆகியவற்றில் திண்டுக்கல் பூட்டுகளுக்கே இன்றும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு பெறப்பட்ட புவிசார் குறியீடு திண்டுக்கல் கைவினை.
0: அடுத்ததாக அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் அம்பாசமுத்திரம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் தலைமுறை தலைமுறையாக செய்யப்பட்டு வரும் பாரம்பரிய மர விளையாட்டுப் பொருட்களே அம்பாசமுத்திரம் சொப்பு சாமானாகும். குழந்தைகள் விளையாடுவதற்கான சிறிய வகை சமையல் பாத்திரங்கள், கிண்ணங்கள், உரல், ஆட்டுக்கல், தோசைக்கல் போன்ற நுட்பமான வடிவமைப்பை கொண்ட மரச்சாமான்கள் இதில் அடங்கும்.
1: அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான்கள் பதப்படுத்தப்பட்ட மரக்கட்டைகள், இயற்கை வண்ணங்கள் மற்றும் தாழம்பூ இலைகளை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. இவை குடவரை உருளை சக்கரங்கள் மூலம் கடைந்து செய்யப்படுகின்றன. நச்சுத்தன்மையற்ற இயற்கை அரக்கு மற்றும் இயற்கை நிறமிகளை பயன்படுத்தி வண்ணம் பூசப்படுவதால் குழந்தைகள் வாயில் வைத்தாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத பாதுகாப்பான மற்றும் சூழல் நட்பு பொம்மைகளாகும்.
0: நெல்லை மாவட்டத்தின் பெருமை மிகு அடையாளமாக விளங்கும் அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான்களுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளது.

0: இந்த பாரம்பரிய மரபொம்மைகள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு சிறந்த மாற்றுப் பொருளாக திகழ்கிறது.
1: அடுத்ததாக தஞ்சாவூர் பொம்மை. காவிரி ஆற்றின் களிமண்ணை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இந்த பாரம்பரிய கைவினைப் பொருள் தஞ்சாவூர் குண்டுச்சட்டி பொம்மை என்றும் அழைக்கப்படுகிறது. அடிப்பகுதி பெரியதாகவும் எடை மிகுந்ததாகவும் மேற்பகுதி குறுகலாகவும் எடை குறைவாகவும் வடிவமைக்கப்படுவதால் தொட்டால் ஆடி மீண்டும் நிமிர்ந்து நிற்கும் தன்மை இதற்கு உண்டு.
0: தலையாட்டி பொம்மைகள் தாத்தா பாட்டி பொம்மை, செட்டியார் செட்டியச்சி பொம்மை என பல பெயர்களிலும் அறியப்படுகின்றன. தஞ்சாவூர் அரசர்களின் காலத்திலிருந்தே இக்கைவினைக்கலை தொடர்ந்து வருகிறது. வாழ்க்கையில் விழுந்தாலும் மீண்டும் எழும் மனநிலையை இப்பொம்மை குறியீடாக காட்டுகிறது என நம்பப்படுகிறது. தஞ்சாவூரின் அடையாளமாக விளங்கும் இப்பொம்மைகள் அப்பகுதியின் கலை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்றன.
1: இன்று மின்சக்தியுடன் இயங்கும் பிளாஸ்டிக் பொம்மைகள் அதிகமாக இருந்தாலும் களிமண்ணால் செய்யப்பட்டு இயற்கையாகவே ஆடும் இந்த பொம்மைக்கு இணையானது எதுவும் இல்லை. இப்பொருளுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீட்டு பதிவகம் மூலம் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது.
0: அடுத்ததாக காஞ்சிபுரம் பட்டு. தென்னகத்தின் கோவில் நகரமாம் காஞ்சி மாநகரம் உலகப்புகழ்பெற்ற காஞ்சிபுரம் பட்டுச் சேலைகளின் தாயகமாக திகழ்கிறது. தூய முல்பரி பட்டு நூலையும் உயர்தர பித்தளை மற்றும் தங்க ஜரிகையும் இணைத்து நெய்யப்படும் இச்சேலைகள் அதன் நீடித்த உழைப்பிற்கும் ஒளிரும் வண்ணங்களுக்கும் பெயர் பெற்றவை.
1: காஞ்சிப்பட்டின் தனித்துவமான சிறப்பம்சம் என்னவெனில், இதன் உடற்பகுதியும் முந்தானை பகுதியும் தனித்தனியாக நெய்யப்பட்டு கோர்வை என்ற சிறப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் மிக உறுதியாக இணைக்கப்படுவதாகும். இத்தையலின் வலிமை எந்த ஒரு காலத்திலும் பிரியாத வண்ணம் முப்புரி நூலின் பின்னலால் இணைக்கப்படுகிறது.
0: சோழர் மற்றும் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அரச குடும்பத்தினரின் பெயர் அபிமானத்தை பெற்ற இந்த நெசவு முறை பல்லாண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக கைமாறி வந்துள்ளது. கோவில்களின் கோபுர டிசைன்கள், மயில், அன்னப்பறவை மற்றும் மாம்பழ வடிவங்கள் இச்சேலைகளின் பார்டர்களில் பேரழகோடு செதுக்கப்படுகின்றன.
1: 2005 புவிசார் குறியீடு பெற்ற காஞ்சிப்பட்டு தமிழ்நாட்டின் நெசவுக் கலைக்கு உலக அளவில் முதன்மையானதொரு மணிமகுடமாக திகழ்வதுடன் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தின் தூணாகவும் நிலை கொண்டுள்ளது.
0: அடுத்ததாக ஆரணிப்பட்டு. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முக்கிய நெசவு மையமான ஆரணி மெல்லிய மற்றும் லேசான எடையுடைய பட்டுச்சேலைகளுக்கு பெயர் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகும். காஞ்சிபுரம் பட்டுடன் ஒப்பிடுகையில் ஆரணி பட்டுச்சேலைகள் எடையில் லேசானதாகவும் அன்றாட பயன்பாட்டிற்கும் விசேஷங்களுக்கும் உகந்த வகையிலும் வடிவமைக்கப்படுகின்றன.
1: ஆரணி நெசவாளர்களின் மிக முக்கிய தொழில்நுட்ப சாதனை என்னவெனில், ஒரே சேலையில் இரண்டு பக்கமும் வெவ்வேறு வண்ணங்களிலும் வெவ்வேறு டிசைன்களிலும் அணியக்கூடிய இரட்டை முகப்பட்டுச் சேலைகளை நெய்வதாகும். மேலும் ஒரே புடவையில் மூன்று வெவ்வேறு ஜரிகை பார்டர்களை அமைக்கும் முறையும் ஆரணி நெசவின் தனிச்சிறப்பாகும்.
0: கைத்தறியில் இயற்கை சாயமிட்ட தூய பட்டு நூல்களை பயன்படுத்தி நெய்யப்படும் இச்சேலைகள் அதன் பளபளப்பிற்கும் நீடித்த உழைப்பிற்கும் நீடித்து உழைக்கும் இயற்கை தன்மைக்கும் பெயர் பெற்றவை. 2006 புவிசார் குறியீடு பெற்ற ஆரணிப்பட்டு திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்ட எல்லைப்புற பகுதிகளில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர் குடும்பங்களுக்கு நிலையான வாழ்வாதாரத்தை வழங்கி வரும் முக்கிய கைத்தொழிலாக மிளிர்கிறது.
1: அடுத்ததாக கோவை கோரா பருத்தி சேலை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று போற்றப்படும் கோயம்புத்தூர் கைத்தறி நெசவில் உருவாக்கிய உன்னதமான படைப்பே கோவை கோரா பருத்தி சேலைகளாகும். தூய பட்டு நூலையும் உயர்தர கோரா பருத்தி நூலையும் இணைத்து செய்யப்படும் இச்சேலைகள் பட்டின் பளபளப்பையும் பருத்தியின் காற்றோட்டமான மென்மையையும் ஒருங்கே கொண்டுள்ளன.
0: கோயம்புத்தூர் பகுதியின் பிரத்யேக தட்பவெப்ப நிலையும் அங்குள்ள நெசவாளர்களின் பல தலைமுறை அனுபவமும் இச்சேலைகளின் தரத்தை தீர்மானிக்கின்றன. கோரா பருத்தி சேலைகள் அணிவதற்கு மிகவும் லேசானதாகவும் தென்னகத்தின் வெப்பமான காலநிலைக்கேற்ற உடலுக்கு குளிர்ச்சி தரும் ஆடைகளாகவும் திகழ்கின்றன.
1: இச்சேலைகளின் பார்டர்களில் வண்ணக்கரைகளுடன் சிறிதளவு ஜரிகை இழைகளை கொண்டு அழகிய வடிவமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. 2014 புவிசார் குறியீடு சான்றிதழ் பெற்ற கோவை கோரா பருத்தி, கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள திருப்பூர், ஈரோடு மாவட்ட கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் கீழ் இயங்கும் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்களுக்கு நிலையான பொருளாதார ஊக்கத்தை வழங்கி வருகிறது.
0: அடுத்ததாக தோடா எம்பிராய்டரி. நீலகிரி மலையின் தொன்மையான பழங்குடி சமூகமான

0: தொடா என பெண்களால் பாரம்பரியமாக தைக்கப்படும் பூக்கூர் எனப்படும் எம்ப்ராய்டரி கலை இந்தியாவின் மிகவும் தனித்துவமான பழங்குடி கைவினைகளில் ஒன்றாகும்.
1: தடிமனான வெள்ளை பருத்தி துணியின் மீது ஊசியின் உதவியால் பின்புறத்திலிருந்து தைக்கப்படும் இக்கலை சிவப்பு மற்றும் கருப்பு வண்ண கம்பளி நூல்களை மட்டுமே பயன்படுத்தி முக்கோணம், சதுரம், இயற்கை வடிவங்கள் இதில் கலைநயத்துடன் தைக்கப்படுகின்றன. தோடா மக்கள் அணியும் புத்குலி எனப்படும் பாரம்பரிய ஆடை அவர்களின் கலாச்சார விழாக்கள் மற்றும் சடங்குகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது.
0: எவ்வித வரைபடமோ அல்லது எந்திர உதவியோ இன்றி பெண்களின் கற்பனை திறனினாலும் கைவிரல் கணக்கினாலும் மட்டுமே உருவாகும் இக்கலை தோடா மக்களின் இயற்கையோடு இயைந்த வாழ்வியலின் வெளிப்பாடாகும். 2013 பெறப்பட்ட புவிசார் குறியீடு இந்த அரிய பழங்குடி கலை மரபை போலி தயாரிப்புகளிலிருந்து பாதுகாத்து சர்வதேச அளவில் அதன் கலை மதிப்பை உயர்த்தியுள்ளது.
1: அடுத்ததாக சித்திரைக்கார் அரிசி. ராமநாதபுரம் மாவட்டத்தின் வறண்ட கரிசல் நிலங்களில் பயிரிடப்படும் உன்னதமான பாரம்பரிய சிவப்பு நெல் ரகங்களில் ஒன்று சித்திரைக்கார் அரிசி ஆகும். தமிழ் சித்திரை மாதத்தில் விதைக்கப்பட்டு மானாவாரி நிலங்களில் மிக குறைந்த மழை நீரை கொண்டு விளையும் இந்த அரிசி வறட்சி தாங்கும் பாரம்பரிய பயிராக போற்றப்படுகிறது.
0: சித்திரைக்கார் அரிசி சிவந்த நிறத் தவிழும் அதிக நார்ச்சத்தும் இரும்பு சத்து துத்தநாகம் போன்ற தாதுக்களையும் கொண்டது. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுகிறது.
1: ராமநாதபுரம் மாவட்டத்தின் வறண்ட பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற இயற்கை வரப்பிரசாதமான சித்திரைக்கார் அரிசி வேதி உரங்கள் இன்றி இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் பாரம்பரிய அரிசி ரகங்களில் ஒன்றாக போற்றப்படும் இதற்கு புவிசார் பாதுகாப்பு மற்றும் பாரம்பரிய விவசாய அடையாள அங்கீகாரம் வழங்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டு வருகிறது.
0: அடுத்ததாக விருதுநகர் சம்பாவத்தல் மிளகாய். விருதுநகர் மாவட்டம் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மிளகாய் வர்த்தக மற்றும் செயலாக்க மையமாக விளங்குகிறது. இங்கு காய வைத்து சந்தைப்படுத்தப்படும் விருதுநகர் சம்பாவத்தல் அதன் தீவிரமான காரத்தன்மை, அடர்ந்த சிவப்பு நிறம் மற்றும் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாத சேமிப்பு தன்மையால் இந்திய அளவில் புகழ் பெற்றது.
1: விருதுநகர் பகுதியின் கரிசல் மண் நிலங்களில் இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் சம்பா மிளகாய்கள் பறிக்கப்பட்டு வெயிலில் இயற்கை முறையில் உலர்த்தப்பட்டு வத்தலாக மாற்றப்படுகின்றன. விருதுநகர் சம்பாவத்தலுக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. கிழக்காசியா, இலங்கை, மலேசியா, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இவை பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்படும். இவ்வத்தல் விருதுநகர் மிளகாய் வியாபாரிகள் மற்றும் கரிசல் காட்டி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முதன்மை விளைபொருளாகும்.
0: அடுத்ததாக ராமநாதபுரம் முண்டு மிளகாய். ராமநாதபுரம் மாவட்டத்தின் வறண்ட கடலோர பகுதிகளில் விளையும் முண்டு மிளகாய், குண்டு மிளகாய் அதன் உருண்டையான செர்ரிப்பழம் போன்ற தனித்துவமான வடிவத்தினால் உலக அளவில் அடையாளப்படுத்தப்படுகிறது. ராமநாதபுரம் பகுதியின் உப்புத்தன்மை கொண்ட மண் மற்றும் கடலோர காற்றினால் இம்மிளகாய்க்கு பிரத்யேகமான காரமும் வாசனை தன்மையும் கிடைக்கின்றன.
1: முண்டு மிளகாய் மிதமான காரத்தையும் அதிக விதைகளையும் தடிமனான தோலையும் கொண்டது. காரைக்குடி செட்டிநாடு சமையல், சாம்பார், கார சட்னி, ஊறுகாய் மற்றும் அசைவ குழம்புகளுக்கு முண்டு மிளகாய் பயன்படுத்தப்படும் போது உணவுக்கே உரித்தான பிரத்யேக வாசனையையும் கெட்டியான குழம்பு தன்மையையும் தருகிறது.
0: ராமநாதபுரம் முண்டு மிளகாய்க்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், முதுகுளத்தூர், கடலாடி வட்டார விவசாயிகளின் முதன்மை பணப்பயிராக விளங்கும் இம்மிளகாய் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளது.
1: அடுத்ததாக பன்ருட்டி முந்திரி. கடலூர் மாவட்டத்தின் பன்ருட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் விளையும் முந்திரி பருப்புகள் உலக அளவில் அவற்றின் தனித்துவமான சுவை மற்றும் அதிக இயற்கை எண்ணெய் சத்துக்காக பெயர் பெற்றவை. பன்ருட்டி பகுதியின் கனிம வளம் நிறைந்த செம்மண் நிலம் முந்திரி சாகுபடிக்கு மிகச்சிறந்த இயற்கை சூழலை வழங்குகின்றன.
0: பன்ருட்டி முந்திரி அளவில் பெரியதாகவும் அடர்ந்த தங்க வெண்மை நிறத்திலும் இனிப்புத்தன்மையுடனும் இருக்கும். இதில் உடலுக்கு நன்மை அளிக்கும் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள், புரதம், மெக்னீசியம் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் செறிந்துள்ளன. மற்ற பகுதி முந்திரிகளை விட இதில் புரதச்சத்து மற்றும் இயற்கை எண்ணெய் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் சமையலிலும் இனிப்புகளிலும் பிரத்யேக நறுமணத்தை தருகிறது.
1: பன்ருட்டி நகரம் முந்திரி நகரம் என்று அழைக்கப்படுவதுடன் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கும் முந்திரி

0: பதப்படுத்தும் ஆலை தொழிலாளர்களுக்கும் முதன்மை வாழ்வாதாரமாக உள்ளது. பன்ருட்டி முந்திரிக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதன் மூலம் பன்ருட்டி விவசாயிகளுக்கு உரிய அங்கீகாரமும் நியாயமான ஏற்றுமதி விலையும் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
1: அடுத்ததாக ஈரோடு மஞ்சள். தென்னிந்தியாவின் முக்கிய விவசாய வர்த்தக மையமான ஈரோடு உலக அளவில் மஞ்சள் மாநகரம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. தனது உயர்தர மஞ்சளுக்காக புவிசார் குறியீட்டையும் பெற்றுள்ளது. ஈரோடு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பவானி, கொடுமுடி, கோபிசெட்டிபாளையம் ஆகிய காவிரி பாசன பகுதிகளில் இம்மஞ்சள் விளைவிக்கப்படுகிறது.
0: ஈரோட்டின் களிமண் கலந்த செம்மண் நிலமும் காவிரி ஆற்றின் பாசன வசதியும் இம்மாநில மஞ்சளுக்கு 2.5 முதல் 3.5% வரையிலான அதிகப்படியான குர்குமின் வேதிப்பொருளை வழங்குகின்றன. இந்த அதிக குர்குமின் அளவே மஞ்சளுக்கு அடர்தங்க நிறத்தையும் வலுவான கிருமி நாசினி மருத்துவ குணங்களையும் வழங்குகிறது.
1: ஈரோடு சந்தையில் விற்பனையாகும் மஞ்சள் அதன் இயற்கை பிரகாசத்திற்காகவும் நீண்டகாலம் கெடாமல் இருக்கும் சேமிப்பு திறனுக்காகவும் சர்வதேச மருந்து மற்றும் உணவு நிறுவனங்களால் விரும்பி வாங்கப்படுகிறது. 2019 புவிசார் குறியீடு சான்றிதழ் பெற்ற ஈரோடு மஞ்சள் கொங்குமண்டல விவசாயிகளின் பல கால உழைப்பிற்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரமாகும்.
0: அடுத்ததாக சிறுமலை மலை வாழைப்பழம். திண்டுக்கல் நகருக்கு அருகே கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1600 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சிறுமலை குன்றுகளில் விளையும் சிறுமலை மலை வாழைப்பழம் அதன் இணையற்ற சுவைக்கும் மருத்துவ குணத்திற்கும் பெயர் பெற்ற இயற்கை உற்பத்தியாகும். விருப்பாட்சி மற்றும் சிறுமலை என இரு வகைகளில் அறியப்படும் இம்மலை வாழைப்பழங்கள் ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ இன்றி முற்றிலும் மலைக்கட்டு பகுதியின் இயற்கை வண்டல் மண்ணிலும் மழை நீரிலும் விளைவிக்கப்படுகின்றன.
1: இதனுடைய தோள்கள் தடிமனாகவும் பழம் கெட்டியான சதைப்பற்றுடனும் அளவான இனிப்புடனும் வாசனையுடனும் இருக்கும். மற்ற வாழைப்பழங்களைப் போலல்லாமல் சிறுமலை வாழைப்பழம் பல வாரங்கள் கெடாமல் இருக்கும் அபூர்வத்தன்மையை கொண்டுள்ளது. பழத்தின் தோல் கருத்த பின்னரும் அதன் உட்புற சதைப்பற்று கெடாமல் சுவையோடு இருப்பது இதன் சிறப்பம்சமாகும்.
0: செரிமான கோளாறுகளை குணப்படுத்தும் மருத்துவ குணம் கொண்ட இம்மலை வாழைப்பழம் பழனி பஞ்சாமிர்த தயாரிப்பிலும் முதன்மை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. 2008 புவிசார் குறியீடு பெற்ற சிறுமலை வாழைப்பழம் மலைவாழ் விவசாயிகளின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது.
1: அடுத்ததாக நீலகிரி ஆர்த்தடாக்ஸ் டீ. மேற்கு தொடர்ச்சி மலையின் நீலகிரி மலைச்சாரலில் கடல் மட்டத்திலிருந்து 1000 முதல் 2500 மீட்டர் உயரத்தில் விளையும் நீலகிரி தேயிலை உலக அளவில் தனக்கென தனித்துவமான சுவையையும் நறுமணத்தையும் கொண்டுள்ள தென்னிந்திய தேயிலை ஆகும்.
0: 19 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்நீலகிரி தேயிலை சாகுபடி அப்பகுதியின் மிதமான வெப்பநிலை, மிதமான மழைப்பொழிவு மற்றும் மூடுபனி நிறைந்த காலநிலையினால் உலகத்தரம் பெறுகிறது.
1: நீலகிரி தேயிலை தனித்துவமான சுவை, மணம் மற்றும் தரம் காரணமாக புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. 2008 புவிசார் குறியீடு பெற்ற நீலகிரி தேயிலை இந்தியாவின் 100வது ஜிஐ டேக்காக நீலகிரி ஆர்த்தடாக்ஸ் தேயிலை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் பெருவாரியான தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வையும் தேயிலை விவசாயிகளின் கூட்டுறவு அமைப்புகளையும் பாதுகாக்க இது உதவுகிறது.
0: அடுத்ததாக கோவில்பட்டி கடலை மிட்டாய். தென்பாண்டி சீமையின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி நகரம் ஊட்டச்சத்துமிக்க கடலை மிட்டாய்க்கு உலக அளவில் பெயர் பெற்றது. கோவில்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கரிசல் மண் பூமியில் விளையும் உயர்தர நிலக்கடலைகள் அறுவடை செய்யப்பட்டு சரியான பக்குவத்தில் வறுக்கப்பட்டு தோல்கள் நீக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன.
1: இக்கடலை மிட்டாயின் பிரத்யேக சுவைக்கு காரணம் இதில் பயன்படுத்தப்படும் வெள்ளப்பாகு மற்றும் தாமிரபரணி ஆற்றின் தண்ணீர் ஆகும். கரும்பிலிருந்து எடுக்கப்படும் தூய வெள்ளப்பாகை சரியான கம்பி பதத்தில் காய்ச்சி வறுத்த கடலைகளை சேர்த்து செவ்வக வடிவ தட்டுகளில் பரப்பி தேங்காய் துருவல் தூவப்பட்டு துண்டுகளாக வெட்டப்படுகிறது. இதில் சர்க்கரையோ அல்லது செயற்கை நிறமூட்டிகளோ சேர்க்கப்படுவதில்லை.
0: புரதம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்தது. 2020 புவிசார் குறியீடு பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய் தன்னுடைய தனித்துவமான சுவையால் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது.
1: அடுத்ததாக உடன்குடி கருப்பட்டி. தூத்துக்குடி மாவட்டத்தின் கடற்கரையோர பகுதியான உடன்குடி இரசாயன கலப்பற்ற இயற்கை செறிந்த பனை வெள்ளத்திற்கு புகழ்பெற்ற இடமாகும். உடன்குடியின் செம்மண் தேரி நிலங்களில் வளரும் பனை மரங்களிலிருந்து இறக்கப்படும் தூய பதநீரை விறகடுப்பில் காய்ச்சி பெரிய கொப்பரிகளில் ஊற்றி எவ்வித சுண்ணாம்போ அல்லது வெளுப்புகளை

0: சேர்க்காமல் பாரம்பரிய முறையில் காய்ச்சி உடன்குடி பனை வெல்லம் தயாரிக்கப்படுகிறது.
1: இக்கருப்பட்டி அடர் கரும் பழுப்பு நிறத்துடனும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த மருத்துவ சுவையுடனும் திகழ்கிறது. உடன்குடி கருப்பட்டிக்கு 2023 புவிசார் குறியீடு கிடைத்தது. தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனைமரத்தை சார்ந்த தொழிலாளர்களுக்கு புதிய வாழ்வாதார நம்பிக்கையை அளித்துள்ளது. இவை இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது.
0: இறுதியாக, தமிழ்நாட்டின் பாரம்பரியம், கைவினைத்திறன், வேளாண்மை மற்றும் உள்ளூர் வளங்களின் தனித்துவத்தை பாதுகாப்பதில் புவிசார் குறியீடு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியுடன் தொடர்புடைய பொருட்களுக்கு வழங்கப்படும் இந்த அங்கீகாரம் அவற்றின் தனித்தன்மையையும் பாரம்பரியத்தையும் நிலைநிறுத்த உதவுகிறது.
1: மேலும் இப்பொருட்களுக்கு சந்தையில் தனி அடையாளத்தை உருவாக்குவதுடன் அவற்றை உற்பத்தி செய்யும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கும் பயனளிக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை பாதுகாத்து அவற்றின் தரத்தை பேணி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்துவது அவற்றுடன் தொடர்புடைய பாரம்பரியத்தையும் வாழ்வாதாரத்தையும் தொடர்ந்து பாதுகாக்க உதவும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் டி சசிகலா. குரல் வண்ணம் விஜய், எம் சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனிநபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி வில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னிக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத் துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில்

0: இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோரின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். படைப்பாற்றல் திறனுடன் கூடிய இளைஞர்கள் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரங்களுடன் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை வெளிக்கொணர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை ரஷ்யா புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். தொடர்ந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் பரஸ்பர மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த ஊரக தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற பண்ணைசாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபெனைலெஃப்ரின், குளோர்ஃபினரமைன் மேலியேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களில் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டுமென கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த சென்னை நகரை நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் மதுரை PMST கேந்திரிய வித்யாலய ஆசிரியை திருமதி ஜே அமுதாவிற்கு கிடைத்துள்ள இந்த உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்பிற்கும் அனைத்து ஆசிரியர் சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல், மாணவர் நலனில் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றுக்காக நாடு முழுவதுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் வரும் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று இவ்விருதுகளை வழங்குகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டம் வெள்ளக்கோவில் குலவணிகர்புரம் பகுதிகளில் கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த 1,36,00,000 ரூபாய் நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்றார்.
2: குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1,36,00,000 நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதே போல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி கபரஸ்தான் அமைச்சர் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது, அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது.
0: கடந்த காலங்களை விட சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் தமிழகத்தில் தற்போது அதிகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்ததாக கூறிய அவர், எனினும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத் துறையில் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின மாடுகள் வளர்க்கும் ஆர்வமுடையவர்களுக்கு பவானிசாகர் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின்

0: மூலம் தரமான கன்றுகள் வழங்கப்படுவதாக கூறினார். எல் நினோ பாதிப்பால் ஏற்பட்டுள்ள வறட்சியால் தீவன தட்டுப்பாடு நிலவும் சூழலில் பசுந்தீவனம் வளர்க்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, கிராமப்புற மேம்பாடு பொருளாதார வளர்ச்சியில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று திறந்து வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களுக்கு வயது உச்சவரம்பு நிர்ணயம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. மாணாக்கர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டுமின்றி அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவின் மூலம் நாட்டின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், மாணாக்கர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் மாயைகளை தங்கள் இயல்பு வாழ்வுடன் ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 500 மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்ப்ராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24th நிட்சோ பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியில் 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நவீன நிட்டிங் எந்திரங்கள், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்ப்ராய்டரி எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 100% மானியத்துடன் 60 ஸ்டால்கள் அமைத்து தங்கள் ஆடை உற்பத்தி எந்திரங்கள் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தூத்துக்குடி திரேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான நாட்டுப்படகுகள் மூலமாக மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மீன் ஏல கூடத்தை மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் மலை மோதியது. சீலா மீன் 1 கிலோ 1200 ரூபாய், விலை மீன் 700 ரூபாய், ஊளி மீன் கிலோ 450 ரூபாய் என விற்பனையானது. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூரில் 5000 பனை விதைகள் நடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 2027 ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று இரவு எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: ஒரு மாதிரியா இருக்கிறீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452 25.
3: ஆஷ்வாணி and I'm Shagun Chopra with the midday news. The headlines. Government imposes restrictions on manufacturing, sale and distribution of all fixed dose combinations containing chlorpheniramine maleate and phenylephrine hydrochloride for children aged below 4 years. India to host BRICS youth ministers meeting at Vishakhapatnam in Andhra Pradesh this evening. India raises with Somalia issue of hijacking of 2 foreign flagged commercial vessels with 22 Indian sailors on board. US imposes 50% tariffs on $20 billion worth of Canadian products after trade talks with US fail. Canada says it will retaliate. IMD issues orange alert for very heavy rainfall over East Madhya Pradesh today. And in BWF Badminton World Championships, Indian women's doubles pair of Teresa Jolly and Gayatri Gopichand to be up against China's Liu Shengshu and Tan Ning in semi-finals this afternoon. And now the news in detail. The government today imposed restrictions on the manufacturing, sale and distribution of all fixed-dose combinations, FDCs, containing chlorpheniramine maleate and phenylephrine hydrochloride for children below 4 years of age. The Health Ministry, in a notification, mandated a clear warning that these medicines

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்ற நிகழ்ச்சியில் பயணிக்க காத்திருக்கும் முதல் பாடல் இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

12:26 ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்றலில் இசைஜாலமாக வளவரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

12:36. ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் மதுரத்தின்ற நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கலைஞன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

12:41 ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் ரெட்டவாய் குருவி திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் வளம்பர காத்திருக்கும் அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பா விஜய் வரிகளில் கே எஸ் சித்ரா மற்றும் மனு இணைந்து பாடிய பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து காற்றலைகளில்

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திண்டிவனம், சோழிங்கநல்லூர், ராணிப்பேட்டை, செம்மஞ்சேரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கலவை, வல்லம், திருத்தணி, கேளம்பாக்கம், விரிஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தளி, வாலாஜா, வளத்தி, மயிலம், பூவிருந்தவல்லி, குன்றத்தூர், திருப்போரூர், சென்னை, அமுண்டி, கொளப்பாக்கம், செய்யாறு, பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம், மேலாலத்தூர், சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கும்மிடிப்பூண்டி, உத்தரமேரூர், திருத்தணி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 10.4 டிகிரி செல்சியஸ் அதிகள

வெப்பநிலை மதுரை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தஞ்சாவூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மதுரை திருச்சிராப்பள்ளி நீலகிரி வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை தருமபுரி ஈரோடு திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி சேலம் திருவள்ளூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. மற்ற இடங்கள்

0: திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 24ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி அன்றும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும், சற்று உயர்ந்திருக்கும் வாய்ப்பும் உண்டு. அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸை நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: தரும்.
1: ஒருவன் வேண்டி பெற வேண்டியது பிறக்காமல் இருப்பதைத்தான். பிற எந்த பொருளையும் வேண்டாம் என்று ஒதுக்கினால் அது தானே வந்து சேரும். குறள் எண் 362, அதிகாரம் அவா அறுத்தல்.
0: வேண்டும் கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும்.
1: ஒருவன் வேண்டி பெற வேண்டியது பிறக்காமல் இருப்பதைத்தான். பிற எந்த பொருளையும் வேண்டாம் என்று ஒதுக்கினால் அது தானே வந்து சேரும். குறள் எண் 362, அதிகாரம் அவா அறுத்தல்.
2: நேரம் 5:30. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: あんまりよ。タナナナナタナナナナタナナ。ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்.
1: சபாஷ்!

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: வளர்ச்சிக்கு உதவும் நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை எல்டிவி மனப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மனப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிறைவுமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் வெளியஞ்சலாக 6:10 ஒரு பட பாடல்கள். கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரத்தண்டல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தண்டல் தொடர்ச்சி. 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் மற்றும் 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. கிசான் வாணி நிகழ்ச்சியில் தீவிரப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை. படைப்பு சென்னை மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையம். அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரத்தண்டல். 8:30 இசை மஞ்சரி. 8:45 த யூனிவர்ஸ் அன்பிளக்டு பகுதி 2. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரத்தினர்கள். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் நேயர்களே.

தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
4: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
3: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
4: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
3: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
4: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
3: என்டர்டெயின்மெண்டா.
4: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
3: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
4: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
3: ஆமா, 1 மணிக்கு வரும்.
4: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
3: நானும் கூட சொல்லிருக்கேன்.
4: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கனகங்கள்.

0: நிகழ்ச்சியை உனக்கே தெரியும். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது ஒரு பாடல்கள். தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் சேகரிக்கலாம்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோக்ளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமினை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து தொடங்கி இருப்போம். சோ இந்த முகாமோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, கிராமங்கள்ல சில சிகிச்சை பெற முடியாம இருக்க எல்லா கால்நடைகளும் இந்த முகாம் மூலமா பயன்பெறணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தோட ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் 18 முகாம்கள் வந்து நடத்தணும். அந்த 18 முகாம்கள் மூலமா எல்லா கால்நடைகளுக்கும் எல்லா சிகிச்சையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட இந்த முகாம நாங்க இந்த முறை வந்து சிறப்பா தொடங்கி இருக்கோம். நாண்டின மாடுகள் வந்து வளர்த்தணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ அந்த முக்கிய நோக்கத்தோட வந்து நாங்களும் வந்து ஒரு தரமான காங்கேய கன்றுகளை கொடுக்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் பண்ணிட்டு
2: கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகள்

0: மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் தரமான கன்றுக்குட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேகா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: வட தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சின்ன சோக்கி குளத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் மாவட்ட அளவிலான கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பௌத்தர்கள் நாக்பூர் தீஷாபூமியில் நடைபெறும் திருவிழாவில் பங்கேற்கும் வகையில் தமிழக அரசின் 5000 ரூபாய் மானியத்தை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலைக்கல்லூரியில் மாணவர்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டலம் நந்தம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் கருத்தடை மையம் மற்றும் மருத்துவமனை இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி 7:30 PM தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம்

சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மற்றொரு போட்டியில் நெல்லை அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

கண்ணடிக்கல கைப்பிடிக்கல உள்ள வந்து ஒட்டிக்கிட்டு காதல் தாலாட்ட மெல்ல பாலாட்ட.

யார சொல்லு, கெட்டவன் யார சொல்லு, நல்லவன கெட்டவனா மாத்துறவன் தான் கெட்டவனோ? ஆட்டோமேட்டிக் வாட்ச் போல ஓடுகிற வாழ்க்கை இது, ஆட்டுறத நிறுத்தி புட்டா நடுநிசியில நின்னுடுடாய்.

மல்லு கட்டி மல்லு கட்டி மாளாம போனதுன்னா பில்லு கட்டு காசுக்காக எட்டு கட்டி சொல்லுறண்டா. கண்ணு கட்டு போனதுன்னா சூரியனை கும்பிடுவ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
4: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
3: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
4: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
3: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
4: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட்.

0: நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
1: என்டர்டெயின்மென்ட்டா?
0: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
1: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
0: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
1: ஆமா, 1 மணிக்கு வரோம் மதியம், கரெக்ட்டா?
0: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
1: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
0: ஆமா,
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
0: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
1: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
0: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நேயர்களே, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு.

தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தொகுதி 2 மற்றும் 2A தேர்விக்கான அறிவிக்கை 11/8/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இத்தேர்வின் மூலம் 821 காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 9/9/2026 ஆகும். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த தேர்வர்கள் போட்டித் தேர்வில் சிறப்பாக தயாராகி வெற்றி பெறும் வகையில் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டல் மையம் சார்பில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. இப்பயிற்சி வகுப்புகள் 20/8/2026 கடந்த வியாழக்கிழமை முதல் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள தேர்வர்கள் studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி கூப்பிடலாம், அல்லது விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நேரடியாக அணுகி தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம். எனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 TNPSC தேர்வுக்கு தயாராகும் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேர்வர்கள் இந்த இலவச வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரம் 7 மணி. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

நமக்கு சாப்பாடு அட காட்டோரம் போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுமா சிறுமே அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு வேங்கதான் அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு வேங்கதான்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மதுரத்தின்றல். இனி தொடர்வது திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: எழுதியவர் என் ரவிச்சந்திரன்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உத்வேகம் பெற்றுள்ள ஜிக்யாசா திட்டம் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின்

0: சிங்கத்துவ ஆய்வகமான சென்னை கட்டமைப்பு பொறியியல் ஆய்வு மையத்தின் மூலம் பள்ளி மாணவர்களை விஞ்ஞானியுடன் இணைக்கும் ஜிகியாசா ஏடிஎல் பயிலரங்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், அழிவிடை தாங்கி ஆகிய நான்கு அரசு பள்ளிகளில் 2 நாட்கள் பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது. இந்த பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானியுடன் கலந்துரையாடல், செயல் விளக்கங்கள் மற்றும் நேரடி செயல்பாடுகள் மூலம் வகுப்பறை கற்றலை நிஜ உலகிற்கு அறிவியல் அனுபவம் கற்று பயன்பெற்றனர். இந்த பயிலரங்கம் மாணவர்களுக்கு விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடுவதற்கு நிஜ வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள அறிவியல் அறிவியும் பரிசோதனைகளையும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பயிலரங்கில் பங்கேற்று விஞ்ஞானம் உரையாடல் அறிவியல் ஆர்வத்தை உருவாக்கியுள்ளதாக பள்ளி மாணவர்கள்
1: தெரிவிக்கின்றனர். அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க. எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம், இங்க நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து விஞ்ஞானம் ரொம்ப ஆர்வமா இருக்குது. எங்க ஸ்கூலுக்கு விஞ்ஞானிங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆர்வமா இருக்கு.
2: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசர் திருக்கோயிலில் வரும் செப்டம்பர் 1 முதல் பக்தர்கள் செல்போன்களை உள்ளே எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக ஆலயத்தின் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் அருகே செல்போன்கள் பாதுகாப்பு மையம் 2, கிழக்கு கோபுரமான அம்மன் கோபுரம் அருகே 2 பாதுகாப்பு மையங்களும், தெற்கு கோபுரமான திருமஞ்சன கோபுரம் அருகே 1 பாதுகாப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பாதுகாப்பு மையங்களில் பக்தர்கள் 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்போன்களை ஒப்படைத்துவிட்டு டோக்கன்கள் பெற்று சாமி தரிசனம் முடிந்த பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்றும், இந்த உத்தரவை மீறி ஆலயத்திற்குள் மறைமுகமாக எடுத்துச் செல்லும் செல்போன்களை பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், இதனால் பக்தர்கள் ஆலய நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அருணாசீஸ்வரர் ஆலய நிர்வாக துணை ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அருணாசீஸ்வரர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து ரமணர் ஆசிரமத்தில் நடைபெற்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள உண்ணாமலை அம்மன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த எலிப்பாடியில் இறங்கி அங்கிருந்து கிரிவலப்பாதையில் சாலை மார்மாக திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றார். ஆலயத்தில் உள்ள சாமி சன்னதி மற்றும் அம்மன் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். ஆலய நிர்வாகத்தின் சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு பூர்ண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ரமணர் ஆசிரமத்திற்கு சென்ற அமைச்சர் அமித்ஷா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜை மற்றும் பாராயணத்தில் பங்கேற்று தியானம் செய்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 1300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் தலைமையில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்தீர்வு நாள் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்கிட வேண்டும், கூட்டுறவு சங்கங்களில் சிறு குறு விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், அனைத்து தனியார் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் தட்டுப்பாடு என்று யூரியா இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரி செப்பனிட வேண்டும், கம்மலப்புத்தூர் ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், தன்றாம்பட்டு வட்டம் நாராயணகுப்பம் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியினை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், சம்பா பருவத்திற்கேற்ற நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளின் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் மாமண்டூர் அங்கன்வாடி மையத்திற்கு சென்று குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் உடல் எடை குறித்து ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மாமண்டூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் முறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் சுவை குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாமண்டூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று 24 மணி நேரம் செயல்படும் பிரசவ சேவை மையத்திற்கு சென்று கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவரும் கேட்டறிந்தார்.
3: இதுவரை நீங்கள் கேட்டது திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளையோர் விவகார அமைச்சர்களின் மாநாட்டின் ஒரு பகுதியாக தோட்லாகொண்டா புத்த பாரம்பரிய தளத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த பிட்சுகள் அங்கு வழிபாடு நடத்தியதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மரக்கன்று நட்டார். கோர்கா மலைப்பகுதி பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் திரு அமித்ஷா தலைமையில் மூத்த கோர்கா தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், புலனாய்வு அமைப்பு இயக்குநர் மகேஷ் தீக்ஷித், மாநில அமைச்சர் திரு பிஷால் லாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டார்ஜிலிங் மக்களவை உறுப்பினர் திரு ராஜு பிஸ்தா, இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்கள் மட்டும் பாடப்படும் என்ற காங்கிரஸ் செயற்குழுவின் தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் 3 நாள் லோக் அதாலத் நிகழ்ச்சியில் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும், ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடனும் லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நேற்று தொடங்கிய லோக் அதாலத் முகாமில் 16 சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமர்விலும் உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் முன்னிலையில் வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் முதன்முறையாக நவீன ட்ரோன்களுடன் கூடிய பாஸ் பட்டாலியனை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. எல்லைப் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். இந்திய ராணுவத்தின் வஜ்ரா பிரிவின் கீழ் இது செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டுக்குள் உருவாக்கும் முயற்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் இளைஞர்கள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொள்கை முடிவு எடுப்பவர்களாகவும் அடிப்படை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பவர்களாகவும் சமூக தொழில் முனைவோராகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களை மையமாக கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் இருக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் பங்கேற்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அரசு நிர்வாகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அடிப்படை மாற்றங்களை கொண்டு வருவதிலும் பொது தளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இளைஞர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்றும் திரு பிரமோத் சாவந்த் கேட்டுக்கொண்டார். இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை அகதிகள் தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்புவதற்கு அந்நாட்டு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை இம்மாதம் செய்திருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹாக்கி மட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி சலுகை அளிக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கனடா கூறியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண சட்டமன்றத்தில் நவம்பர் 8 தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கோரிக்கையை ஏற்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது நேர்மறையான சிந்தனை, மனிதநேயம், இரக்க குணம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையிலும் இப்பண்டிகை அமைந்துள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் உள்ள தெலவாரா, நியூயார்க், நியூஜெர்சி, மெசச்சூசெட்ஸ் ஆகிய மாகாணங்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 இந்தியா தினமாக கொண்டாடுவதற்கான பிரகடனத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அந்நாட்டு ராணுவ தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸுக்கு பிரிட்டனின் 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில் பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால் அப்பாவி பொதுமக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாவதாகவும், ராணுவத்தின் கடுமையான தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும் மக்கள் சிரமமின்றி தங்கள் பணிகளை மேற்கொள்ளவும் வழி ஏற்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களை ராணுவம் தன்னிச்சையாக கைது செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் ஐநா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிழக்கு மத்திய பிரதேசத்தில் அடுத்த 24 மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்குவங்கம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகம், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோர பகுதிகளில் நாளை வரை இடி மின்னலோடு சூறைக்காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 169 எடுத்தது. 170 என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 9 விக்கெட் இழப்பிற்கு 124 மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400 மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 11:25
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. மா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி ராஜமாணிக்கம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: இந்த ரகங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் பார்த்தீங்களா, நிறைய ரகங்கள், 10,000 ரகங்கள் வந்து நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து இது பாப்புலராக நம்ம சொல்லக்கூடிய ரகங்களில் வந்து நீலம், பெங்களூரா, பங்கனப்பள்ளி, செந்தூரம், அதுக்கப்புறம் வந்து இமாம் பசந்த், அதுக்கப்புறம் வந்து அல்ஃபோன்ஸா, ரத்னா, மல்லிகா, இந்த மாதிரி ரகங்கள் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. இது வந்து ஒட்டுக்கன்றுகள் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து கிடைக்கிது. இன்றைக்கி இந்த ஒட்டுக்கன்றுகளை வாங்கி நீங்கள் வந்து நடவு பண்ணும். இந்த இதில் வந்து அல்ஃபோன்ஸாக தான் நம்ம வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ரகம், நல்லா சுவையாக இருக்கும். அதே போல் வந்து இன்றைக்கே வந்து 150 ரூபா ஒரு கிலோ, 200 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல் வந்து பார்த்திங்களாக்கா இமாம் பசந்த், இமாம் பசந்த் வந்து இன்றைக்கி வந்து விவசாயிகள் நிறைய பேர் வாங்கி நட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று சொல்லக்கூடிய ரகம் வந்து இப்போ மியாசாகி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே மியாசாகி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாங்க தேசிய மாதினம் கொண்டாடினோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மியாசாகி 200 கண்டு ஒரு 2.5 ஏக்கருக்கு வந்து நட்டிருக்காருன்னு சொன்னார். 100 ரூபா ஒரு கிலோ, 200 ரூபா ஒரு கிலோ வித்த மியாசாகி இன்னைக்கு வந்து 100,000 to 2,00,000 வரைக்கும் இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. அதே போல வந்து அது வந்து நம்ம வந்து கரெக்டாக பாதுகாத்து கரெக்டாக சந்தைப்படுத்தணும். இந்த மாதிரி வாங்கக்கூடிய பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கிறனால வந்து எல்லாருனால இது வாங்க முடியாது. அதனால வந்து என்னென்ன விவசாயிகள் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ரகங்கள் நீங்க போகும்போது எங்க சந்தை கிடைக்குது அந்த சந்தைக்கு வந்து நீங்க கரெக்டாக அனுப்பணும். அதே போல் வெளி மாநிலத்துக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்யறதுக்குள்ளே உத்திகளை நீங்கள் பார்த்து எந்த வெளி மாநிலத்தை நீங்கள் தேவைப்படுதோ அந்த வெளி மாநிலத்துக்கு வந்து இந்த மாதிரி ரகங்களை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் பண்ணலாம். அதே போல் வந்து இப்போ நடவு முறை பார்த்தீங்களாக்கா இப்போ 10x10 மீட்டர் இடைவெளியில் நடுறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்களாக்கா 5x5 மீட்டர். இப்போ இது 5x5 மீட்டர் இடைவெளி வரும்போது பார்த்தீங்களாக்கா இது வந்து ஹைடென்சி பிளான்டி நம்ம சொல்லுவோம். இது அடர் நடவு முறைன்னு சொல்கிறோம். இந்த அடர் நடவு முறை பார்த்தீங்களாக்கா 5x5 மீட்டர் இடைவெளியில் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து செடிகளை வந்து நடுறோம். அதாவது எப்படின்னா செடிக்கு செடி 5x5 மீட்டர் வரிசை வரிசைக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கவாத்து பண்ணணும். இப்போ சில பேர் வந்து 5x5 மீட்டர் வைக்கும் போது வந்து கரெக்டாக நீங்கள் கவாத்து பண்ணலைன்னா அடுத்த செடியை போய் தட்டிகிட்டு இருக்கோம். அடித்த செடியை தட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூவில் ஊர்ந்து போயிடும். அதனால் அந்த அடுத்த செடியை வந்து தடாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கரெக்டாக கவாத் பண்ணி கரெக்டாக செடியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வந்து மெடோ ஆர்ச்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இந்த மெடோ ஆர்ச்சர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அடை நடுமுறையே வந்து 3x3 மீட்ரு, 3x2 மீட்ரு, 3x1.5 மீட்ரு இந்த மாதிரி இடைவெளியில் வந்து நாங்கள் செடியை வந்து நடுவோம். இப்போ இந்த செடிகள் நடும் போது பார்த்தீங்களாக்கும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்களாக்கும் கரெக்டாக நீங்கள் கவாத்து செய்யணும். காய் காய்ச்சி முடிஞ்சோடனே கரெக்டாக வந்து கவாத்து பண்ணி விடணும். காஞ்ச தண்டு குச்சிலாம் கரெக்டாக வெட்டி விடணும். இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் ஆப்ரேஷன் நிறையா செஞ்சுட்டு அதே போல் வந்து நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் போடணும். சொட்டு நீர் பாசனம் போட்டால் தான் இந்த இது வந்து பார்த்தீங்களாக்கும் கரெக்டாக வந்து தண்ணி விடணும், கரெக்டாக வந்து கவாத்து பண்ணணும், கரெக்டாக வந்து செடிகள் வந்து பழம் பறிச்சோடனே கரெக்டாக அந்த செடியில் வந்து ஷூட்டை கட் பண்ணி விடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அது வந்து காஞ்சி போச்சாக்க அதுக்கப்புறம் வந்து அந்த தண்டுலேருந்து உங்களுக்கு பூ வராது. ஒரு பக்கம் கவாத்து நீங்கள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 5 ஷூட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். எப்பயுமே வந்து மாலை வந்து போன வருஷம் தண்டு குச்சி தான் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து பூ பூக்கும். அதனால் வந்து கரெக்டாக கவாத்து வந்து நீங்கள் விவசாயிகள் கரெக்டாக பண்ணணும். இந்த அடர் நடவு முறை வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்ம தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி பெரியகுளத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா 4 ரகத்தில் வச்சுருக்காங்க. அதே போல் வந்து ஜெயின் இரிகேஷன் சொல்லி உடம்புப்பட்ட பக்கத்தில் இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த அடர் நடவு முறையில் தான் வந்து அதிகமான கன்றுகள். இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இந்திய ஆராய்ச்சி நிலையம் புதுடெல்லியில் பார்த்தீங்களாக்கும் அது இந்த மல்லிகா அமரப்பாளி ரெண்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்களாக்கும் 6,669 செடியை வந்து 1 ஹெக்டேரில் வந்து அக்காமல் இது பண்ணியிருக்காங்க. 2.5 மீட்ரு இன்ட்டு 2.5 மீட்ரு இடைவெளியில் வந்து அவங்களுக்கு வந்து அகாமடேட் பண்ணி 1,669 கன்றுகளை வந்து ஒரே இடத்துல 1 ஹெக்டேர் கன்றில் வந்து உள்ளே வந்து இப்போ நட்டு அதில் வந்து வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: மா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சி ராஜமாணிக்கம் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: முத்தழகு, முத்தழகு.
6: வாங்க செல்விக்கா. என்ன அங்கனியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க.
0: இருக்கட்டும் முத்தழகு, நீ முருங்கக்கா கேட்டதா? உன் மகன் ராமு வந்து சொன்னான், இன்னைக்கு தான் பறிச்சேன், அதான் உனக்கு முருங்கக்காவை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன்.
6: ஆமாங்க்கா, நான் தான் கேட்டிருந்தேன். சரி, இங்கே இருங்க, நான் போய் உள்ள காசு எடுத்துகிட்டு வரேன்.
0: முத்தழகு, அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாப்புல.
6: நீங்கள் இப்படி வந்து உள்ளே உட்காருங்கக்கா, நான் போய் கொண்டு வரேன்.
0: இன்னும் 2 கட்டு முருங்கை தான் இருக்குது. வீட்டுக்கு போகிற வழியில் யாருக்காவது வேணுமான்னு கேட்டு அதையும் வித்துப்பட வேண்டியது தான்.
6: அக்கா இந்தாங்க.
0: என்ன பிள்ள, தண்ணி தானே கேட்டேன், நீ என்ன தட்டில் பலகாரமெல்லாம் வச்சுக்கொண்டார?
6: அக்கா, பசங்களுக்காக கேழ்வரகு சேமியால் புட்டு செஞ்சேன், அதான் உங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிடுங்கக்கா.
0: ஓ அப்படியா? முத்தழகு, ரொம்ப ருசியாக இருக்கு பிள்ள. கேழ்வரகு மாவில் சேமியா புட்டெல்லாம் செய்யலாமா? இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை பிள்ள.
6: என்னக்கா இப்படி கேட்குறீங்க? கேழ்வரகு, கம்பு, தினை இது மாதிரி சிறுதானியங்களில் தான் என் பசங்களுக்கு தினம் சாப்பிட்றதுக்கு பலகாரம் பண்ணி தருவேன். அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்ததும் ருசிச்சு சாப்பிடுவாங்க.
0: அட பரவாயில்லையே. என் பசங்க எங்கே இதெல்லாம் சாப்பிட்றாங்க? இந்த கடையில் பாக்கெட்டில் அடைச்சி விற்பாங்க பாரு, இந்த மாதிரி பொருட்களாக வாங்கி சாப்பிட்றாங்க, சொன்னாலும் கேட்குறதே இல்லை.
6: அக்கா, அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். நம்ம உடம்புக்கு உணவு ரொம்ப முக்கியம். அப்படி அந்த உணவை சத்தானதாக நாம் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா தான் நம்மளோட வாழ்நாள் ஆரோக்கியமானதாக இருக்கும்.
0: எங்கே முத்தழகு, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டு வர்றதால எல்லாரும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நோக்கி தானே போகிறாங்க.
6: அக்கா அது தப்பு இல்லை, ஆனால் அதுவும் ஆரோக்கியமானதாக இருக்கணும்.
0: என்ன முத்தழகு சொல்கிற நீ?
6: நீங்கள் இதை கேளுங்க, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பற்றி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேட்போம்.
7: இயற்கை உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம இப்போ இயற்கைங்கிற வார்த்தையை மொத்தமாக எடுத்துட்டு செயற்கையான உணவுப் பொருட்களை, அதுவும் குறிப்பாக அதிகமாக பதப்படுத்தப்பட்ட இல்லது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களையே சாப்பிடுகிறோம். உணவே மருந்து என்ற காலமெல்லாம் போய் மருந்தே உணவு என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நம்ம உணவு பழக்கம் எப்படி இப்படி மாறிச்சு? அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்லாமா? சாப்பிட்டா என்ன ஆகும், அதோட விளைவுகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்ன, அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா என்ன? அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்பது இயற்கையான உணவுப் பொருட்களை மிகவும் அதிக அளவில் தொழில்நுட்ப முறையில் மாற்றி அமைச்சு அதில் செயற்கையான சேர்வுகளை சேர்த்து தயாரிக்கப்படுகிற உணவுகளே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இவை பெரும்பாலும் உணவின் இயல்பான வடிவத்தை இழந்திருக்கும். அதிக சுவை, வாசனை, நீண்ட கால சேமிப்பு காரணமாக இது மக்களால் அதிகமாக விரும்பப்படுது. இந்த வகையான உணவில் அதிகமான கொழுப்புகள், உப்புகள், சர்க்கரைகள் அதிகமாகவே இருக்கும். மேலும் சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அதில் இருக்கும். அந்த காலத்திலையும் உணவு பதப்படுத்துகிற பழக்கம் நம்மக்கிட்ட இருந்து வந்தது. போருக்கு போகிற வீரர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் திரும்பி வருவாங்க, சில மாதங்கள் கூட ஆகலாம். அதனால் அவங்க உணவு

உணவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு உணவை பதப்படுத்தினாங்க. இயற்கையான முறையில் உப்பு வச்சு பதப்படுத்தினாங்க. கருவாடு, உப்பு கண்டம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உப்பை பயன்படுத்தி தான் பதப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, சூரிய ஒளியை பயன்படுத்தியிருக்கிறாங்க, புகையை பயன்படுத்தி பதப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஊறுகாய் எல்லாமே பதப்படுத்த உணவுப் பொருட்கள் தானே. அப்புறம் எப்படி அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க, நமக்கு மட்டும் ஏன் நோய் வருதுன்னு உங்களுக்கு கேள்விகள் வரும். நம்ம முன்னோர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டாங்க. நிறையா பழங்கள், காய்கறிகள், கீரைகள்னு இயற்கையாக விளையிறத தமிழர்களுடைய சமையல் முறைப்படி சமைச்சு சாப்பிட்டாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது அன்ப்ராசஸ்ட் இல்லைனா மினிமலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது சிறிதளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இவை இயற்கையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே சின்ன சின்ன மாற்றத்தோடு இருக்கும். அதை நம்ம அப்படியே சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு பச்சை காய்கறிகள், இறைச்சிகள், பழங்கள், அரிசி, பருப்பு, பால், முட்டை, இதெல்லாம் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லவை. 2வது வகையானது பதப்படுத்தப்பட்ட சமையல் பொருட்கள், அதாவது ப்ராசஸ்டு கலினரி இன்கிரீடியன்ஸ். இவை இயற்கை உணவுகளிலிருந்து பெறப்பட்டு நம்ம சமையலுக்கு தேவையானவை. உதாரணத்துக்கு எண்ணெய், பட்டர் என்று அழைக்கப்படுகின்ற வெண்ணெய், உப்பு, சர்க்கரை, மசாலா தூள், வினிகர், இதையெல்லாம் தனியாக நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் சமையல் செய்கிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக அவசியம். 3வது வகையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்? இயற்கையான உணவுகளோட உப்பு, சர்க்கரை, எண்ணெய் இதையெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுறது. உதாரணத்துக்கு ஊறுகாயை எடுத்துக்கலாம், ஜாம், பனீர், சீஸ், டின்னுகள் அடைக்கப்பட்ட காய்கறிகள், ஏன் பால் பவுடரை கூட நம்ம எடுத்துக்கலாம். பால் கிடைக்காத இல்லை பால் வந்து நம்மளால் பெற முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பால் பவுடர் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். இதுபோல் நம்ம அரசாங்கம் வந்து இப்போ நிறையா இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விட்டமின் டி செறிவூட்டப்பட்ட பால், அயோடின் செறிவூட்டப்பட்ட உப்பு, விட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் செறிவூட்டப்பட்ட எண்ணெய், மாவு, அதுக்கப்புறம் புகையூட்டப்பட்ட இறைச்சி, மீன், இதெல்லாமே வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளே. ஸோ அந்த பதப்படுத்தப்படுறதுக்கு சில வழிமுறைகளும் இருக்குது, சில டெக்னாலஜிஸும் இருக்குது. அதனுடைய பெயர்கள் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். வெப்பப்படுத்துதல், சமைத்தல், உலர்த்துதல், புளிக்க வைத்தல் இல்லை நொதித்தல், கேனிங், குளிர வைத்தல், இதெல்லாமே பதப்படுத்துதலோட வடிவங்கள் தானே. இந்த உணவு பதப்படுத்தல் மூலமாக உணவு பாதுகாப்பையும் நம்மளால் உறுதி செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலை வெப்பப்படுத்துதல் மூலம் அதில் உள்ள நோய் கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு உணவு மூலம் பரவக்கூடிய நோய்களை நம்ம தடுக்கலாம். இறுதியாக பதப்படுத்துதலோட நோக்கம் உங்களுக்கு உணவு ஆரோக்கியமானதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றுவதை தவிர அது ஆரோக்கியமற்றதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றக்கூடியது அல்ல. 4வது வகையானது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இவற்றில் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், அதிக அளவில் சர்க்கரைகள், அதிக அளவில் உப்புக்கள் நிறைந்து அந்த உணவுகள் காணப்படும். அவற்றை தொடர்ந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ இந்த மாதிரி இருக்க உணவை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனை சாப்பிட்றதுனால அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் பருமன் ஏற்படும். இந்த உணவுகளில் பெரும்பாலும் சர்க்கரை இருக்கும், ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், செயற்கை ரசாயனங்கள் இருக்கும், எடை அதிகரிக்கும், மற்றும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிப்பில் சிரமம் ஏற்படும், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் போன்றவையெல்லாம் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, Type 2 டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், அதாவது மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது அதில் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது வெள்ளை மாவு சத்துக்கள் அதிகமாக இருக்கும், நார்ச்சத்து குறைவாக இருக்கும். இதுதான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை அதிகரிக்கும். அதனால புற்றுநோய்களும் வர்றதுக்கு நம்மளுக்கு காரணமாக அமையும். இப்போது இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வகையான உணவுகள் பெரும்பாலும் பேக்கேஜிங்கில் தான் இருக்கும், ஒரு பாக்கெட்டுகளில் இருக்கும். ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்ததாக இருக்கும் நம்ம சொன்னோம். அதில் அதிகமான கலர்களும் சேர்த்துருப்பாங்க, அது நம்மளை கவர்ந்து இழுக்கிறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். தொழிற்சாலைகளில் நிறையா செயற்கை சேர்மங்கள் இல்லை நிறமிகள், சுவை மேம்படுத்திகள் என்று அழைக்கப்படுகிற அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்த்து தயாரிப்பாங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பிஸ்கட், கேக், அப்புறம் ஃபிஸியாக இருக்கக்கூடிய சோடா பானங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்,
பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜூஸு இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக இருக்காது. இது

மட்டும் கிடையாதுங்க, இதோட லிஸ்ட் நிறைய நீளமான லிஸ்டா போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு டோனட், வெள்ளை ரொட்டி, தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்பு இல்லை சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள், காலை உணவுக்காக நம்ம எடுக்கக்கூடிய கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்குல செய்யக்கூடிய ஸ்மைலி, நகட்ஸ், ஃப்ரோசன் மீல்ஸ், ரெடி மீல்ஸ், அப்புறம் சாப்பாட்டுக்கு பதிலாக நம்ம குடிக்கக்கூடிய மீல் ரீப்ளேசர், அப்புறம் ப்ரோட்டீன் பார்னு சொல்லக்கூடிய சாக்லேட்ஸ், கேண்டி, சுவையூட்டிகள், இது மாதிரி இதோட லிஸ்ட்டு அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா அந்த உருளைக்கிழங்குல நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அதில் சிப்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதை வேக வச்சு அதை மாவாக நசிச்சு அதை திரும்ப வந்து ஒரு அச்சில் வச்சு ஸ்மைலி ஆக்கி அதை ஃப்ரோசனில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரோசன் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து அதை எடுத்து நம்ம ஸ்மைலின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி வைக்கிறதுக்காக அந்த ஃபுட்டில் நம்ம நிறையா வந்து சுவை மேம்படுத்திகளுக்காக அஜினோமோட்டோ சேர்க்குறோம், கலர் சேர்க்குறோம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய ஸ்டெபிலைசர் சேர்க்குறோம், எமல்சிஃபயர் சேர்க்குறோம். இது மாதிரி வாயிலேயே நம்மளுக்கு நுழையாத நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் பெரிமிட்டட் லெவலில் விட்டு அதிகமாக நம்ம சேர்க்கும்போது அந்த மாதிரி உணவுகள் நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேக்கெட்டில் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்துருக்கும். பேக்கெட்டில் இருக்கிற ஃபுட்டு ஆரோக்கியமற்றதாக இருக்குன்றது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? அதிகமாக உப்பு சர்க்கரை இருக்குன்றீங்க, பேக்கெட்டில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாதே, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ உணவில் இருக்கக்கூடிய அந்த லேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லேபிளில் இன்க்ரீடியன்ஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க, மூலப்பொருட்கள் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பட்டியலை நீங்கள் படித்து பாருங்கள், நீளமான பட்டியலாக போட்டு வீட்டில் இல்லாத இல்லை பலருக்கும் புரியாத அதில் ரசாயனங்கள், தடிமனாக்கிகள், பாதுகாப்புகள், இனிப்புகள், வண்ணங்கள், செயற்கை சுவைகள், செயற்கை நிறமிகள், அதாவது ஸ்டெபிலைசர், ப்ரிசர்வேட்டிவ், எமல்சிஃபயர், அது போல் நிறையா வார்த்தைகள் கொண்டு நிறையா அந்த பேக்கேஜிங்கில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம், அது வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, இந்த அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு மாற்று என்ன தாங்க இருக்குது? அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லேருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன், அதை எப்படி நான் டே டு டே டைஃப்பில் அதை விட்டு நான் வெளியே வரதுனா நான் என்ன மாதிரிலாம் சாப்பிட்லாம், நம்ம என்ன பண்ணலாம்? சமைப்பதற்கு முன்னாடி நீங்கள் திட்டமிடுங்க, என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு முதல் நாளே திட்டமிடுங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நைட்டே எடுத்து வைங்க. சுண்டல் செய்ய போகிறீங்களா, நைட்டே சுண்டலை ஊற வைங்க, காலையில் விசில் வச்சு அதை ஒரு தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமல் அப்படியும் சாப்பிட்லாம். சுண்டல் மட்டும் கல்லங்க, சுண்டல், பட்டாணி, வெள்ளைச்சோளம் இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் வேக வச்சு அப்படியே தாளித்து கொடுக்கலாம். ஓகே, வீட்டிலையே சமைங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய் சாப்பிட்றத தவிர்த்திடுங்க. சமைச்ச உடனே 2 இல்லை 3 மணி நேரத்துக்குள்ளேயே சாப்பிட்ருங்க. சமைத்து மீதியான பொருட்களை குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு மறுபடியும் அதை மைக்ரோவேவில் சூடு பண்ணி அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட வேண்டாம், அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே குறைந்து போயிடும். முடிந்த அளவுக்கு புரதம், நார்ச்சத்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதில் சுண்டல், பட்டாணி, வேர்க்கடலை இது போல் ஏதாவது ஒரு புரதச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. சிறுதானியம், கருப்பு கவனி இதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லாவே இருக்கும். அதில் நீங்கள் பொங்கல் பண்ணலாம், உப்புமா, களி, பாயாசம், இது மாதிரி சிறுதானியத்தில் நிறையா சுவை மிகுந்த உணவுகள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். முடிந்தளவுக்கு முழு தானியங்களும் பருப்பு வகைகளும், நட்ஸு, சீட்ஸு, சீட்ஸுன்னு எடுத்தாலே அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுங்க. சன்ஃப்ளவரு, ஃப்ளாக்ஸீடு, அப்புறம் கேஷ்யூ நட்டு இது மாதிரி நிறையா போகும். அதுகளில் கூட நீங்கள் எடுத்து முதல் நாள் ஊற வச்சு தோல்களை உரித்துட்டு நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம். பழங்களும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பழங்களில் முடிந்த அளவுக்கு செவ்வாழை, கொய்யா, நெல்லி, நாவல் பழம் இதெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம இடங்கள்லேயே விளையக்கூடியது தான், விலையும் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பழங்களையும் சேர்த்துக்கோங்க. சூப்பும் தேநீரும் நீங்கள் சேர்க்கும்போது அதே மாதிரி சர்க்கரை இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழகுங்க. பாலும் சர்க்கரையும் கம்மி பண்ணிவிட்டு ஒரு செம்பருத்தியில் ஒரு சூப்பை போடுங்க, இல்லை செம்பருத்தியில் வந்து ஒரு ஜூஸோ இல்லை ஒரு தேநீரோ கூட நீங்கள் குடிக்கலாம். துளசி தில போட்டு துளசியை போட்டு ஒரு தேநீர் செய்யலாம், சுக்குமல்லி தேநீர் செய்யலாம். அப்புறம் ஜூஸை வந்து பல ஜூஸாக முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க, சர்க்கரை இல்லாமல் பழங்களாக சாப்பிடுங்க. முடியாத பட்சத்தில் பல ஜூஸுங்களாக நீங்கள் குடிங்க. முடிந்த அளவுக்கு நீர்மோரும் தண்ணீரும் அதிகமாக சாப்பிடுங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது இயற்கையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவும் வீட்டில் தயாரித்த உணவும் தான்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எனவே அதையே அதிகமாக சாப்பிட்றது நல்லது. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும்னு நான் சொல்லவில்லை. ஏன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு கேட்டகரியில் தான் நம்ம
விட்டமின் டி இருக்கக்கூடிய பாலையும் நம்ம சொல்கிறோம். அரிசியில் கூட இப்போ நிறையா விட்டமின்ஸ் அண்ட் தாதுப்புக்கள்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே தீங்கு கிடையாது, அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் உடம்புக்கு தீங்கு கிடையாது. பட் என்ன மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் அல்ட்ரா

0: ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லேயே நீங்கள் அதோட லேபிளை படித்து பாருங்கள். அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் நார்ச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் அந்த ஃபுட்டு வந்து இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கண்டறிஞ்சு நீங்கள் சாப்பிடணும். அதனால் நல்லதை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.
1: என்ன செல்விக்கா, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பற்றி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: கேட்டுக்கிட்டேன் முத்தழகு. காய்கறிகள் பழங்கள் இப்படி நம்மளோட உணவு முறையை இயற்கையானதாக மாற்றிக்கிட்டா நம்ம வாழ்நாள் எவ்வளவு ஆரோக்கியமாக மாறிடோன்னு நல்லாவே புரிய வச்சிட்டாங்க.
1: ஆமாக்கா, சரியாக சொன்னீங்க. அதுவும் இந்த தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம் எடுத்துக்கலாம், ஆனால் அதை ஆரோக்கியமானதாக எடுத்துக்கணும், அடிக்கடி இல்லாமலும் பார்த்துக்கணும்.
2: புரிஞ்சது முத்தழகு.
1: அக்கா, நம்மளோட காலமும் நம்ம சந்ததியினரோட காலமும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நாம் நல்லதாக கொடுப்போம், நல்லதையே கொடுப்போம். என்ன நான் சொல்கிறது?
2: சரியாக சொன்ன முத்தழகு. நீ காலம்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது.
1: என்னக்கா, என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு?
2: காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவங்க தான் தகவல்களை அடுத்ததாக சொல்ல போகிறாங்க. அதையும் கேட்டுப்போம்.
3: நமது நாட்டில் பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பினுடைய அளவு பார்த்திங்கன்னா 142 மில்லியன் ஹெக்டேர். இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா நகரமயமாக்குதல் மற்றும் பெருகி வரும் தொழிற்சாலைகளினால இந்த 142 மில்லியன் ஹெக்டேரை நம்ம அதிகப்படுத்தவே முடியல. உலக அளவில் பார்த்தோம்னா 19.5 கோடி மக்கள் வந்து தினமும் பசியினால் வாடுகின்றனர். விவசாய நிலங்கள் வந்து கடந்த 20 வருஷமாக உர உபயோகத்தை நம்பி மட்டுமே இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பசுமை புரட்சியின் காரணமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா மக்கள் தொகை பெருகிக்கொண்டே வருது. பட்டினி இருந்த காலத்தில் நம்ம வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து தண்ணீரை அடைஞ்சிட்டோம், நம்ம உணவு உற்பத்தி வந்து பெருகிடுச்சு, மக்கள் தொகைக்கு வந்து உணவு கொடுத்துட்டோம். அதனோட விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம கடந்த 20 வருஷமாக வந்து நம்ம வந்து ரசாயன உரங்கள் போட்டு தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பயிர் வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 21 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. உர உபயோகம் பார்த்தோம்னா கடந்த ஒரு 60 வருஷமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விகிதாச்சாரம் பார்த்திங்கன்னா 4.3 பங்கு தழைச்சத்து, 2 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து, இதுதான் நம்ம அளவாக நம்ம வந்து பயன்படுத்தணும் நம்மளுடைய மகசூலுக்கு. பட் ஆனால் நம்ம வந்து விவசாயிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7.2 பங்கு தழைச்சத்து, 2.9 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து போட்டு வரோம். அப்போ வந்து காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா தழை சத்து மட்டும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பங்கு வந்து அதிகமாக நம்ம மண்ணில் பயிரிடுறதுக்கான அளவு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும். இது காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பயிர் செய்வதற்கு என்னென்ன மாதிரி உரங்கள் போடுறோம் அப்படின்னா தழை மணி சாம்பல் மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வரோம். மற்ற சத்துக்கள் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, 2ம் நிலை சத்துக்கள் மண்ணில் இடுறதில்லை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 10 வருஷமும் நம்ம வந்து ஆய்வு மேற்கொண்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1950 பார்த்தீங்கன்னா தழைச்சத்துன்றது நம்மளுடைய தட்பவெட்ப சூழலின் அந்த மாதிரி இருக்கிறது இயற்கையாகவே நம்மளுடைய மண்ணில் வந்து தழைச்சத்து கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் 1960 பார்த்தோம்னா தழைச்சத்து மற்றும் இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டது. அடுத்த 10 வருஷத்தில் 1970 தழைச்சத்து இரும்பு அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்து சாம்பல் சத்து துத்தநாக சத்தும் பற்றாக்குறையாக மண்ணில் காணப்பட்டது. 1980 பார்த்தீங்கன்னா தழை மணி சாம்பல் இரும்பு மற்றும் துத்தநாகம் இல்லாமல் கந்தகம் மேங்கனீஸ் சத்து பற்றாக்குறை, 1990 போரான் சத்து பற்றாக்குறை உருவாயிருச்சு, 2010 மாலிப்டினம். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மண்ணுடைய வளம் எவ்வாறு இருக்குது என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக தான் நமக்கு இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து உலக அளவில் வந்து தரவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5 கோடி மக்கள் தினமும் பசியால் வாடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் 48 கோடி இந்திய மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம மண்ணில் உள்ள சுரங்கம் போல இருந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம சுரங்கத்திலேருந்து எடுத்து தானியமாக பயிர் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ போடுற உரம் எல்லாமே பயிருக்கு தான், மண்ணுக்கு இல்லைன்றதான் இப்போதைக்கு நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம். ஒரு 10 வருஷத்தினுடைய மண்ணினுடைய ஆய்வு வந்து இதுதான் சொல்லுது, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட காரணமாக இருக்குன்றதான். நம்ம போடுற உரமும் வந்து பார்த்தோம்னா அதனுடைய உர உபயோக திறன் ஒன்று இருக்குது. உர உபயோக திறன் பார்த்திங்கன்னா இப்போ யூரியா போட்டோம்னா 30-40% தான் பயிர் எடுத்துக்குது, மிச்ச

60%-70% சதம் வந்து ஆவியாக போயிடுது இல்லை மண்ணில் புதஞ்சிடுது. அதே மாதிரி மணிச்சத்து பார்த்தோம்னா 15%-20% மட்டும்தான் பயிர் எடுத்துக்கொள்கிறது, மிச்ச உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து பூமியில் போய் தங்கிடுது. அதே மாதிரி சாம்பல் சத்து பார்த்தோம்னா 60%-80% தான் பயிர் எடுத்துக்குது, கந்தகம் 12%, அதுமாதிரி நுண்ணூட்டங்கள் எல்லாமே 5% கீழே தான் வந்து நம்ம பயிர் எடுத்துக்குது, மற்றதெல்லாம் வந்து வீணாக தான் போகுது. இப்போ பார்த்தோம்னா இதிலிருந்து மொத்தமாக பார்த்தோம்னா நம்ம வந்து உர உபயோகத்தினுடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மண்ணில் இடணும். இந்த மண் வளம் குன்ற வைக்கும் காரணிகள் என்னென்ன பார்த்தோம்னா, பயிர் கழிவுகளை எரித்தல், ரசாயன உரம் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, விவசாயத்தில் இயற்கை சார்ந்த வழிகளும் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை வந்து இப்போ நம்ம சராசரியாக எரிச்சிக்கிட்டே வர்ற மாதிரி சூழல் நம்ம பார்க்குறோம். ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக நம்ம வந்து அந்த கழிவுகளை எரிக்கிறோம். இப்போ கழிவுகளை எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மண்ணினுடைய வெப்பம் அதிகமாகுது, அந்த பயிர் கழிவுகளுடைய சத்துக்கள் இப்போ சராசரியாக ஒரு ஆண்டுக்கு பார்த்தோம்னா 500,000 டன் தழைமணி சாம்பல் சத்து வந்து நம்ம வந்து எரிக்கிறதுனால ஆவியாக போயிடுது. அப்போ வந்து அது வந்து மண்ணுக்கு நம்ம கொடுக்காம அதை வந்து சாம்பல் ஆக்கிடுறோம். இதனால் காற்று மாசுபடுது, மண்ணினுடைய வெப்பங்கள் அதிகமாகும் போது நுண்ணுயிர்கள் செத்து போயிடுது. முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இயங்க முடியாது. இந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம போடுற உரத்திலிருந்தும் சத்துக்களை நம்ம பயிருக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள சத்துக்களை கிரகித்து கிடைக்கக்கூடிய அயனியாக மாற்றி தர்றது இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் தான். அப்போ அந்த நுண்ணுயிர்களினுடைய செயல்பாடு நம்ம வந்து அழிக்கிற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி ஒரு டன்னு வந்து வைக்கோலை எரித்தோம் அப்படின்னா 20 கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து. இது வந்து நமக்கு ஒரு டன் வைக்கோல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தோன்னா 20 கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த கழிவுகளை வந்து மறுசுழற்சி செஞ்சால் நமக்கு இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நமக்கு மண்ணில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம்னா கரும்பினுடைய தொகை சத்துக்கள் அதில் இருக்குது. அதில் பார்த்தோம்னா 28.6% கரிம சத்து, 0.15%-0.35% மணி சத்து, 0.42%-0.5% சாம்பல் சத்து இருக்குது. இது மக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் என்ன பண்ணுறாங்க, சுலபமாக எங்கள் விவசாயிகள் வந்து எரித்து விட்டுறது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கிறது, மற்றும் வந்து மண்ணினுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கிறது. அதனால் அதை வந்து நம்ம வந்து கரும்பினுடைய தொகை வந்து நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணி அதை வந்து உரமாக மாற்றணும். அதில் சிலிக்கா இருக்குது, அதில் அந்த சிலிக்காவை வந்து நம்ம வந்து மக்க வச்சு நம்ம வந்து உரமாக மாற்றணும். அது வந்து ஒரு 4-5 அடி குவியலாக போடணும். அப்போ வந்து 6 அடிக்கு வந்து கரும்பு தொகை, ஒரு 5 சென்டிமீட்டர் ப்ரெஸ் மட்டு, அப்புறம் அதுக்கு மேலே வந்து 5 பங்கு ராக் பாஸ்பேட்டு, 4 பங்கு ஜிப்சம், 1 பங்கு யூரியா வந்து அது மேலே தண்ணி ஊற்றி ரெகுலராக வந்து நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டோம்னா 6 மாதத்தில் இந்த வந்து நல்ல வகையான ஒரு இயற்கை உரம் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம பயிர் கழிவுகளை வந்து எரிக்காமல் இந்த மாதிரி மறுசுழற்சி பண்ணுறதால நமக்கு வந்து நிலத்திற்குள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் தொழு உரம், தொழு உரம் வந்து ஒரு மாடு வச்சிருக்கிற விவசாயம் பார்த்தோம்னா 3 டன் 1 வருஷத்துக்கு கிடைக்கும். மாட்டு சாணத்தில் விட வந்து மாட்டு சிறுநீரில் வந்து தழை சத்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து மாடு தொழுவத்தில் இருக்கிறதுல வைக்கோல் கொஞ்சம் பரப்பி விட்டு அந்த சிறுநீரை வந்து வீணாக்காமல் சேகரித்து உபயோகப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் ஊட்டமேற்றிய தொழுவுரம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து மணிச்சத்து பார்த்தோம்னா கிட்டாத நிலையில் தான் வந்து பயிர்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மண்ணினுடைய சத்துக்கள் பார்த்தோம்னா, அளவு பார்த்தோம்னா தழை சத்து குறைவாகவும் மணிச்சத்து மிதமாகவும் சாம்பல் சத்து மிதமாகலேருந்து அதிகமான அளவில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மணிச்சத்தை வந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஊட்டமேற்றிய தொழுவுரத்தை பயன்படுத்தணும். பரிந்துரைக்கப்பட்ட அங்கக ஒரு அளவு பார்த்தோம்னா 12.5 டன் வந்து நம்ம மண்ணில் போடணும். அந்த மாதிரி வந்து மண்ணில் இடுவதற்கான நம்மக்கிட்ட ஆடு மாடுகளினுடைய இருப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த நம்ம ரசாயன உரங்களை குறைந்த அளவு தொழுவுரத்துடன் கலந்து ஊட்டமேற்றிய மண்ணில் இடலாம். ஒரு மாட்டு வண்டி தொழு உரம் எடுத்துக்கணும், அது 300 கிலோ, அது கூட 50 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அல்லது ராக் பாஸ்பேட் கலந்து ஒரு குவியல் மாதிரி வச்சு அது மேலே களிமண் பூசி ஒரு 45 நாள் அப்படியே விட்டோம்னா நமக்கு ஊட்டமேற்றிய தொழு உரம் நமக்கு கிடைக்கும். தொழு உரத்தை பயன்படுத்தினால நம்ம வந்து மணிச்சத்தினுடைய அளவை வந்து மண்ணில் கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இது இல்லாமல் சமச்சீரற்ற உரம் இடுதல், நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பயிர் விளைய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 16 விதமான சத்துக்கள் தேவை. அந்த 16 விதமான சத்துக்களில் நமக்கு வந்து மண்ணில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. எல்லா விதமான சத்துக்கள் நமக்கு மண்ணில் இடணும். இதுக்கு வந்து நம்ம எம்என் மிக்சர்னு இருக்குது.
அந்த மைக்ரோன்ட்ரியன் மிக்சரில் மணலில் கலந்து நம்ம தூவணும். அப்போ வந்து நம்மளுடைய மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயற்கை சார்ந்த உரங்களை வந்து தயாரித்து நம்ம வந்து மண்ணில் இடும்போது என்னாகணும், மண் வளத்தை பாதுகாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மண் வளத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாயில் டெஸ்டிங் பண்ணணும். ஒவ்வொரு விவசாயம்

0: வந்து அவருடைய விளைநிலத்தில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு உதவியாவது மண் டெஸ்ட் எடுத்து அதனுடைய என்ன தன்மை இருக்குது, அது வந்து நல்ல நிலமாக இருக்கா இல்லை கலர் ஒவ்வொரு நிலமாக மாறி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு ஒரு வருஷமும் பார்த்தோம்னா நம்ம போடுற உரங்கள்னாலேயோ இல்லை காலநிலை மாற்றத்தினாலேயோ மண் வந்து கொஞ்சம் சீர்கேடு ஆகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையே ஆயிருக்குது. இதனால் மண்ணுடைய ஆயு வந்து மிக முக்கியமான ஒன்று. எல்லா விவசாயிகளும் வந்து ஒரு வருஷத்துக்கு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு மண் மாதிரியை எடுத்து அதை கொண்டு போய் மண் பரிசோதனை நிலையத்தில் வந்து கொடுத்து அந்த மண்ணுடைய வளத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இதுகாணும் வரையில் நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படின்னா மண் வளம் எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய நாட்டிலையும் சரி நம்மளுடைய மண் வளம் எவ்வாறு வந்து குன்றி இருக்கிறது அதனுடைய மேலாண்மை முறைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். செயற்கை ரசாயன உரங்கள் மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த விஷயங்களையும் நம்ம மண்ணில் போட்டோம்னா நம்ம வந்து மண்ணுடைய வளம் வந்து மேம்படுத்த முடியும். இது வந்து உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் வந்து கொடுக்கும்போது நல்ல வளமான மண்ணை கொடுத்தோன்னு ஒரு திருப்தியோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்.
1: என்ன முத்தழகு, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவங்க தகவல்களை எம்பிட்ட அருமையா சொன்னாங்கல்ல.
2: ஆமாங்கா, இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம மண்ணில் போட்டோம்னா மண்ணோட வளத்தை மேம்படுத்த முடியும்னு அருமையா சொன்னாரு. அதை நாம சரியா கடைபிடிக்கணும்.
1: புது புது தொழில்நுட்பங்களை மாறி வர சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல பயன்படுத்திக்கிட்டா தான் நாம புத்திசாலித்தனமா முன்னேற முடியும்.
2: ஆமாக்கா, அதோட எதிர்கால சந்ததியினர் சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு நாம வளமான மண்ணை கொடுக்கணும். அதுக்கு மண்வள மேலாண்மை தான் முக்கியம்னு இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு.
1: இதை நாம கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு போவோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா, இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
5: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
5: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
4: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுகாதாரத்தை பேணிக் காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்பு

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத்தின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், தொழிலாளர் மற்றும் சேவை தொடர்பான வழக்குகளுக்கு இதன் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம்

வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள்டோர் ஆட்டோக்ளேவ் அல்ட்ராசவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் சிறந்த கன்றுக்குட்டிகள் உருவாக்கப்படுவதாக அவர் கூறினார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேக்கா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் கே.ஆர். சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். முதலாவதாக ஆடமோடி கலத்தே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சாருகேசி ராகம், ஆதி தாளம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல போல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலையா? மன்மத லீலையை வென்ற வருண்டோ மங்கையிலார் ஒரு வெற்றியும் உண்டோ? மன்மத லீலையை வென்ற வருண்டோ

வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜிக்கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ணை கொஞ்சம் ஆசையில் தொட வேணும்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

மூணு அடி இரண்டோ இணைஞ்சிருந்தா கேலி பண்ணும் ஊரு.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளி எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவினும் குரல், படித்தால் ரசிக்கும்

அழகிய தமிழ் மகன் இவள் இருவேலிகளில் எழுதிய மடல்

குயில் பக்கம் வா, இன்னும் பக்கம் வா. மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் நாளை காலை 5:45 மங்கள இசை நாளொரு குரல் எண் 363. அதைத் தொடர்ந்து 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவர் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து, தேனி காமாட்சிபுரம் சென்டெக் கேவிகே தொழில்நுட்ப வல்லுநர் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சுழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரத்தென்றல், 7:15

7:15 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் தருகிறார். சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள் 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார். தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள் 7:35 மதத்தன்றால் 8 மணிக்கு மதத்தன்றால் தொடர்ச்சி 8:15 ஆங்கிலத்து செய்திகள். 8:30 மதத்தன்றால் 9 மணிக்கு இசைப்பெட்டகம், 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதத்தன்றால், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்து செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மேலிசை, 1:05 ஆங்கிலத்து செய்திகள், 1:10 கணிந்த வாழ்வு. எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மேலிசை, அதன் கடந்த 2 மணிக்கு ஆங்கில செய்திகள், 2:15 மதுரத்தன்றல், 2:40 இசைப்பயிற்சி மற்றும் அதைத் தொடர்ந்து

2:55 வானிலை அறிக்கை சேனைகளாக கேட்கலாம். 3 மணிக்கு மதுரை தென்றல் மாலை 4 மணிக்கு ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. படைப்பு மதுரை வானொலி நிலையம். அதனைத் தொடர்ந்து 5:30 கிராமிய தென்றல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகர் என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் பகுதி 2. படைப்பு மதுரை வானொலி நிலையம். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரம். 6:05 காயல் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள். உதய கீதம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மரத்தண்டல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர்

0: வானொலி நிலையம். அதனை தொடர்ந்து 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 6:05 கலைஞர் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், உதய கீதம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல், 6:40 மரத்தண்டல், 6:55 சேவை செய்திகள், 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கார் கதிரவன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். மண்ணு மணியும் நிகழ்ச்சிகள் பரமள நடவுகள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழவியல் துறை உதவி பயிற்றுனர் முனைவர் சி சங்கர் தரும் தகவல்கள் கேட்கலாம். மற்றும் வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் ஆகிய இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மரத்தன்றல், 9:00 ஆய் செய்திகள், 9:15 மரத்தன்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 ரவிவாசிரிய அகில் பாரத சங்கீத் சபா, டெய்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:00 நிகழ்ச்சி நேரம், 11:15 ஆய் செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும் நிறைவு பெறுகிறது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashwani. The news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi held a meeting with the newly appointed national office bearers of the BJP at the party headquarters in New Delhi this evening. Besides BJP President Nitin Naveen, the meeting was attended by the party's national vice presidents and general secretaries, among others. The Prime Minister said in a social media post that organizational meetings are all about new ideas and perspectives aimed at strengthening the party and deepening connect with the people. He said it was a great interaction with fellow party colleagues and the new organizational team. Earlier, BJP National President Nitin Naveen held a meeting with the newly appointed national office bearers. The BJP president said that the BJP team is committed to working with full dedication and devotion for expanding the base of BJP to realize the resolve of Prime Minister Narendra Modi to make India a developed nation. Mr. Nitin Naveen informed that during the meeting, the BJP also passed a resolution regarding the honor and protection of the historical legacy of Vande Mataram. In the resolution, the party has condemned and unequivocally opposed the decision taken by the Congress Working Committee on the 19th of this month to reaffirm its 1937 resolution restricting the singing of Vande Mataram to its first 2 stanzas at Congress programs. The party also resolved to uphold the honour, dignity, legacy and national status of the complete Vande Mataram as the national song of India, an immortal symbol of the country's national consciousness and freedom struggle. Union Home Minister Amit Shah held an important meeting with senior Gorkha leaders today in Siliguri, West Bengal. After the meeting, a decision was made to form an intermediary committee headed by former IPS officer Pankaj Singh to solve all the problems permanently in connection with the hills in North Bengal. External Affairs Minister S. Jaishankar has said that India-Bangladesh ties must be based on mutual respect. Speaking at the Economic Times World Leaders Forum in New Delhi today, he said, "For any relationship to work, it has to meet the test of mutual interest. India wants positive, constructive and forward-looking relations with Bangladesh based on mutuality of interests and reciprocity."
2: For any relationship to work, it has to meet the test of mutual interest. It has to work for them, it has to work for us. There has to be fair degree of my recognizing and respecting what is their interest, just as I expect them also to do so. It is when you get that landing point, that common ground, that relationships work smoothly.
1: The External Affairs Minister also described Pakistan as a unique country in the world, as there is no other nation that uses terrorism so systematically and in a sustained manner to attack and put pressure on a neighbor. The United States has imposed 50% tariffs on $20 billion worth of Canadian products. The tariffs came into effect early today. Canada immediately